0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 29 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 5 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 19 தேதி செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: நெருப்பில் இட்டு வாட்ட வாட்ட தங்கம் ஒளிபெறுவதைப் போல, துன்பம் வாட்ட வாட்ட அதை பொறுத்து கொண்டு தவம் மேற்கொள்ளுகிறவர்களும் புகழ் பெறுவர். குறள் எண் 267 அதிகாரம் தவம்.
1: சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிற்பவர்க்கு.
0: நெருப்பில் இட்டு வாட்ட வாட்ட தங்கம் ஒளிபெறுவதைப் போல, துன்பம் வாட்ட வாட்ட அதை பொறுத்து கொண்டு தவம் மேற்கொள்ளுகிறவர்களும் புகழ் பெறுவர். குறள் எண் 267 அதிகாரம் தவம்.
2: நாளொரு குரல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேர்மமாய் கேட்கலாம்.

காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் ஆடு கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சோலைச்சேரி விவசாயி என் அசோக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குகிறார் எஸ் கண்ணன் அவர்கள். 7 மணிக்கு அறிவோம் 1000, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ்க. கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் தரும் ஆலோசனைகளின் பகுதி 10 கேட்கலாம். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:30 மதுரை தென்றல், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம், 9 மணிக்கு அரங்கிசையில் பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை, டாக்டர் பூர்ண வைத்தியநாதன் அவர்களின் வயலின் இசை, டிவி ஸ்ரீ வச்சலா அவர்களுடைய மிருதங்க இசையாக கேட்கலாம். 12:10 எனக்கு பிடித்த பாடல், 11:02 மதுரை தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 12:10 இசை மேடை, TA திருஞான சம்பந்தம் துதி பாடல்கள், மகேஸ்வரி வெங்கட்ராமன் வீணை, மெலட்டூர் எல் பாலசுப்பிரமணியன் மிருதங்க இசை கேட்கலாம். 12:40 தமிழ்

தமிழில் செய்திகள் 12:50 மெல்லிசையாக வலம் வருகிறது. ஒன்று 5 ஆங்கிலத்து செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி. எழுத்தாளரும் சமையல் கலை வல்லுநருமான சீதா ராமநாதன் அவர்களுடன் நேர்முகம். நிறைவு பகுதி சென்னை அஞ்சலாக. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை. 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:15 மதுரை தென்றல். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி ராமகுண அனுபவம். உரை வழங்குபவர் பெருந்தேவி அவர்கள், பகுதி 1 கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. 3 நமது இன்றைய நிகழ்ச்சிகளின் ஒளிபரப்பு நிறைவு பெற்று 5:27 குறளமுதம் 267 ஆரம்பமாகும். 5:30 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. 6 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒருபட பாடல்கள் ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து. 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7 மதுரை தென்றலில் பாடல்கள் வளம் வருகிறது. 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், எழுதியவர் திருமலை குமார் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். மானாவாரி பருவத்தின் பயிர் வகை பயிர்கள் உற்பத்தி குறித்து டாக்டர் ஜே ராம்குமார் அவர்களுடன் நேர்முகத்தை கேட்கலாம். இரவு 8 செய்தி அறிக்கை. 8:05 மதுரை தென்றல். 8:30 இதுவரை நான். ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் எம் அப்துல் காதிர் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 8:45 மதுரை தென்றல். 9 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 மதுரை தென்றல் வலம் வருகிறது. 9:30 அறிவியல் நேரம். அரிய வகை உயிரினம் தேவாங்கு. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ் அவர்கள். 10 நட்சத்திர நாதங்கள். 11 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெற்று மீண்டும் மறுநாள் காலை 5:45 ஒலிபரப்பு துவங்கும். இவையாவும் இன்று நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டீர்கள்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மிதான். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாபநாசம் தாமிரபரணி ஆற்றுப்பகுதிகளில் துணி கழிவுகளை வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார் எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் மிருகூர் அருகே பள்ளி மாணவனை தாக்கி கொன்ற வழக்கில் சக மாணவர் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை ஒழித்தல் தொடர்பாக பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது.

0: ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:02.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
5: மாட்டிக்கிட்டீங்க.
6: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: தாத்தா இது என்ன செடி?
3: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறே.
2: தாத்தா வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
3: எதுக்கு?
2: இது எஸ்எம்எஸ் ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
3: ஓ, தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இந்தா உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
4: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
5: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
6: Prime Minister Narendra Modi attended the India-Norway Business and Research Summit in Oslo. Crown Prince Haakon and the Prime Minister of Norway, Jonas Gahr Støre, also participated in the summit. Addressing the summit, Prime Minister Modi appreciated the growth in bilateral trade and investments following the entry into force of Trade and Economic Partnership Agreement, TEPA. He underlined that stakeholders on both sides should make efforts to achieve the investment target of $100 billion under TEPA and the consequent creation of 1 million jobs in India.
7: यूरोपियन फ्री ट्रेड एसोसिएशन के साथ ट्रेड एंड इकोनॉमिक पार्टनरशिप एग्रीमेंट लागू किया. ये यूनिक और स्पेशल एग्रीमेंट हमारे बीच टैलेंट, टेक्नोलॉजी और म्यूचुअल ट्रस्ट का एग्रीमेंट है. इसी एग्रीमेंट के माध्यम से एप्टा कंट्रीज से भारत में अगले 15 वर्षों में $100 billion इन्वेस्टमेंट और 1 million जॉब क्रिएट करने का लक्ष्य है.
6: Prime Minister Modi also underscored India's ambitious green transition agenda, emphasizing country's scale, growing energy demands, climate commitments and rapid expansion in renewable energy, grid infrastructure, green hydrogen and clean energy.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள்.
2: நியூ மெக்சிகோ பாலைவனத்தில் சுழிய மலை ஜீரோ ஹில் எனும் இரகசியமான இடம். 150 அடி உயரம், 98 டன் எடையுள்ள எஃகு கோபுர உச்சியில் ஒரு உலக குப்பி திடீரென வெடித்து தூள் தூளாகச் சிதறியது. பேரொலி, கண்களை பறிக்கும் மின்னல் ஒளி வெட்டுக்கள், மஞ்சள் சிவப்பு நிறத்தில் மாபெரும் நெருப்பு தழல் மலை உயரத்திற்கு வானலாக பரவியதால் எஃகு கோபுரமும் பாலைவன மணலும் பச்சை வண்ண குழம்பாக உருகி ஓடிய மர்மம். எதனால்? 1944 ராபர்ட் ஓப்பன்ஹைமர் எனும் இயல்பியல் அறிஞரின் கண்டுபிடிப்பான அணுக்குண்டு வெடிக்கப்பட்டதால் ஏற்பட்ட விபரீத விளைவுகள் அவை. அதனைத் தொடர்ந்து 1945 ஜப்பானிய ஹிரோஷிமா நாகசாகி நகர்களின் மீது அணுக்குண்டு தாக்குதல்கள் நடந்து முடிந்து 80 ஆண்டுகள் கழிந்த பின்னரும் இன்று வரை அணுக்கதிர் வீச்சின் விளைவால் தடுமாறி தத்தளிக்கும் ஜப்பானிய மக்கள். அணுக்குண்டு தந்தை எனப்பட்ட ஓப்பன்ஹைமருக்கு இயற்பியல், தேற்றவியல், தத்துவ வழிகாட்டியும் நண்பராகவும் விளங்கியவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். E =

0: எம்சி ஸ்கொயர் எனும் கோட்பாட்டு புகழ் ஆல்பர்ட் எயின்ஸ்டனின் பிறந்த நாள் பரிசாக வானொலி பெட்டி ஒன்றை வழங்கி குவாண்டம் தேற்றத்தின் குயில் என புகழ்ந்தார் ஓபன்ஹைமர். முதல் அணுக்குண்டை வெடித்துவிட்டு நவ் ஐ ஆம் பிகம் டெத் த டெஸ்ட்ராயர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் என ஓபன்ஹைமர் ஓலமிட்டார். இரண்டாம் உலகப்போரின் விளைவாக அணுக்கதிர் வீச்சின் பயங்கர விளைவுகளை பின்னர் உணர்ந்து ஓபன்ஹைமர் அணுக்குண்டையும் அணுக்கதிர் வீச்சையும் மானிட எதிரியான அதிபயங்கர அரக்கன் என ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து 1949 ஹைட்ரஜன் குண்டு கண்டுபிடித்தவர்களை கண்டித்துவிட்டு மிகவும் வருந்தி மன்னிப்பு கோரினார். அது மட்டுமல்ல, ஓபன்ஹைமரின் நண்பர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அன்றைய அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட்டிடம் என் வாழ்நாளில் மனித குலத்திற்கு எதிரான மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டேன், ஓபன்ஹைமருடன் சேர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட அணுக்குண்டு வீச்சுகள் இவ்வளவு பெரிய கொடிய விளைவுகளை ஏற்படுத்தியதற்காக என்னை மன்னிக்க வேண்டுகிறேன், மனித குல பிரச்சனைகளின் தீர்வு அணுக்குண்டு அல்ல, உலக மனிதர்களின் ஒட்டுமொத்த நெஞ்ச தீர்வே தீர்வாகும் என்றார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். 1955 தான் இறப்பதற்கு முன்னதாக தத்துவ மேதை பெர்ட்ரன் ரசலுடன் இணைந்து ஹைட்ரஜன் குண்டு போர்கள் மனித இனத்தையே அழித்துவிடும் என அறிவியல் ஒப்பந்த பிரகடனம் செய்தார். ஓபன்ஹைமர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை போலவே வெடிமருந்து கண்டுபிடிப்புகளில் முத்திரை பதித்த ஆல்ஃபிரட் நொபல் உயிருடன் இருந்தபோதே ஆல்ஃபிரட் நொபல் இறந்துவிட்டார் எனும் இரங்கல் செய்தியை படித்த ஒரே வெடிமருந்து வேதியியல் வித்தகர் ஆல்ஃபிரட் நொபல் மட்டுமே. வெடிமருந்து விளைவுகளால் ஏற்பட்ட விபரீதங்களை மறைக்க கழுவாயாக உலக அமைதி உன்னத மனிதநேயம் புதியன புனைதல் இவற்றில் மிகச்சிறந்தோருக்கு 6 பிரிவுகளில் ஆண்டுதோறும் நொபல் பரிசு வழங்க ஏற்பாடு செய்தார் ஆல்ஃபிரட் நொபல். இயற்பியல் வேதியியல் கண்டுபிடிப்புகள் எனும் பேரில் இழிவகை பெருமை அடைந்த ஓபன்ஹைமர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆல்ஃபிரட் நொபல் மூவரையும் முறையே தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும் எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு தேரான் கண் தெளிவும் தெளிந்தான் கண் அயுரவும் தீரா இடும்பை தரும் எனும் 3 குரட்பாக்கள் முத்தாய்ப்பாக வர்ணனை செய்துவிட்டன என்பது உண்மைதானே?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்கலாம் வழிபாடு. வழிபாடு நிகழ்ச்சி

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் பக்தி மாலையில் பக்தி பாடல்களுடன் வலம் வருகிறது. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தி பாடல்களுடன் வளம் வருகிறது பக்தி மாலை. பக்தி மாலையில் ஒலிக்கும் அடுத்த பாடல்

0: இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 5ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் இன்று 19ஆம் தேதியன்று முற்பகல் 11 மணி அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் சிவகாசி உதவி ஆட்சியர், அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நேரடியாக அளித்து தீர்வு காணலாம். வட்டார அளவிலான விவசாயம் மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு

0: நடவடிக்கை விபரத்தினை மனுதாரருக்கு தெரிவித்திட அனைத்து துறை அலுவலர்களை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொள்கிறார். அன்பார்ந்த கால்நடை வளர்ப்போர்களே, மதுரை திருப்பரங்குன்றம் தியாகராஜ பொறியியல் கல்லூரி சாலையில் உள்ள கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மையத்தில் இன்று 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வெள்ளாடு வளர்ப்பு குறித்த பயிற்சி நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள கால்நடை விவசாயிகள் மற்றும் சுய தொழில் துவங்க ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் பெண்கள் இந்த பயிற்சிகளில் கலந்து கொண்டு பயனடையலாம். ஆர்வமுடையோர் பயிற்சி பற்றிய முழு விவரங்களை நேரில் அல்லது இப்போது கூறப்போகும் தொலைபேசி எண் மூலமாக அறிந்து பயிற்சிகளில் சேர்ந்து பயனடையலாம். மைய அலுவலகத்தின் தொலைபேசி எண் 0452-248-3903. தொடர்பு கொள்ள வேண்டிய நாட்கள் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. ஆர்வமுடைய கால்நடை விவசாயிகள் மற்றும் சுய தொழில் துவங்க ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் பெண்கள் இந்த பயிற்சிகளில் கலந்து கொண்டு பயனடையலாம் என மதுரை திருப்பரங்குன்றம் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, தமிழகத்தில் பொதுவாக மார்ச் 15ஆம் தேதி முதல் ஜூலை இறுதி வரை மாம்பழ சீசன் முக்கனிகளை உண்ணும் வாய்ப்பு இந்த காலத்தில் தான் கிடைக்கும். இயற்கையான முறையில் பழுத்த பழங்களையும் ரசாயன முறையில் பழுத்த பழங்களையும் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மாம்பழத்தின் காம்பு பகுதியில் நுகர்ந்து பார்த்தால் நல்ல இனிமையான வாசனை வர வேண்டும். அப்படி வாசனை இல்லை என்றால் அது இயற்கையாக பழுக்க வைக்கவில்லை என்றே அர்த்தம். பழத்தை லேசாக அழுத்தி பார்த்தால் சற்றே மென்மையாக இருக்க வேண்டும். மிகவும் கல் போலவோ அல்லது சதசதப்பாகவோ இருக்கக்கூடாது. மாம்பழத்தின் நிறத்தை வைத்து அதனுடைய சுவையை எடை போட முடியாது. சில பழங்கள் வெளியே பச்சையாக இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே பழுத்து தித்திப்பாக இருக்கக்கூடும். கார்பைட் கல் வைத்து பழுக்க வைக்கப்பட்ட பழங்கள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக மஞ்சள் நிறத்தில் பளபளப்பாக இருக்கும். ஆனால் அவை உள்ளே சரியாக பழுக்காமல் கடும் புளிப்பு சுவையுடன் இருக்கும். மாம்பழத்தின் காம்பு பகுதியில் லேசான பிசின் கசிந்து காய்ந்து போயிருக்கிறதா? அப்படியென்றால் அது மரத்திலேயே இயற்கையில் முற்றி பழுத்த பழமே. நல்ல சதைப்பற்றுள்ள மாம்பழங்கள் கையில் தூக்கி பார்க்கும்போது சற்று கனமாக இருக்கும். இப்படிப்பட்ட பழங்கள் அதிக சுவையுடன் இருக்கும். மாம்பழங்களை வாங்கும்போது தட்டையாக இல்லாமல் உருண்டையான வடிவத்தில் உள்ள மாம்பழங்களை வாங்க வேண்டும். அதுதான் நன்கு முற்றிய மற்றும் சதைப்பற்றுள்ள பழமாக இருக்கும். பழத்தில் ஆங்காங்கே சிறிய கரும்புள்ளிகள் இருப்பது முற்றிலும் இயற்கையான ஒன்றுதான். ஆனால் பெரிய அளவில் கருப்பு தழும்புகள் இருந்தால் பழங்கள் வீணாகிவிடும். கோடையில் எந்த மாதத்தில் எந்த ரக மாம்பழ சீசன் வருகிறதோ அதை மட்டும் பார்த்து வாங்க வேண்டும். எடுத்துக்காட்டாக முதலில் நாட்டு மாம்பழங்கள் மல்கோவா இமாம் பசந்த் வரும். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அல்போன்சா பங்கனப்பள்ளி செந்தூரா கேசர் போன்ற ரகங்கள் வரும். கடைசியாக நீலம் தாசரி ரகங்கள் வரும். எனவே நமக்கு தேவையான பழங்களை உள்ளூர் வியாபாரிகளிடத்தில் நேரடியாக வாங்கி பயன்படுத்த வேண்டும் என வேளாண் குறிப்பொன்று தெரிவிக்கின்றது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சோலைசேரி விவசாயி என் அசோக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நாங்கள் வந்து ஆடு கோழி மாடு விவசாயமும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் மெயினாக வந்து ஆடும் கோழியும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். சின்ன பிள்ளையிலேருந்தே வீட்டில் ஆடு கோழி மாடு எல்லாம் வச்சிருக்கிறதுனால ஆட்டுக்கறி இதெல்லாம் 1000 ரூபாய்க்கு போயிடுச்சு. எங்கள் ஊரில் கோழியும் 600 ரூபா அப்படிங்கிற வெளியே போய் வேலை பார்த்தா 10 ரூபா 12 ரூபா 15 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு இருக்கிறதுக்கு அதுக்கு நம்ம வீட்டிலே இருந்த மாதிரியாக இருக்குது. ஊருக்குள்ளேயே எல்லாம் பழக்கினதோட அப்படி அந்த பிஸ்னஸும் பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. விவசாயம் வந்து நாங்கள் தோட்டம் 2 ஏக்கர் காடு இருக்குது, சொந்த காடு. தண்ணி வசதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் மாட்டுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் பில்லு அகத்தி வேலி மசால் அந்த மாதிரி போட்டிருக்கோம். பிற கொஞ்சம் இதில் வந்து காய்கறிகள் போடுவோம். சீசனுக்கு தக்கன மாதிரி வெள்ளரிக்காய் தக்காளி கத்தரி அந்த மாதிரியும் நடுவோம். இப்போ சீசன் அப்போ

0: தண்ணி வந்துருச்சுன்னா நெல் நடுவோம். நெல் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பியும் கோடையிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை வச்சு திரும்பியும் நெல் நட்டுக்குருவோம் சாப்பாட்டுக்காண்டி. நாங்கள் ஆடு வந்து சூஸ் பண்ணுறது வந்து ஆண்குட்டியாக தான் வாங்குவோம், 30 குட்டி அப்படி வாங்குவோம். ஒரு 3 to 4 months குட்டியாக வாங்குவோம், ஒரு 5 ₹, 6 ₹ அந்த ரேட்டில். கிடா குட்டி மட்டுமே வாங்கி அதவே வளர்ப்போம், ஒரு 6 months இல்லை 1 வருஷம் வளர்ப்போம். அது தக்கன தீவனங்கள் எல்லாம் நம்ம காட்டிலே இருக்கனால அந்தளவுக்கு எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தீவன செலவு செலவாகிறது இல்லை. அதனால் அப்படியே வளர்த்துட்டு அதை அப்படியே கறிக்கடைகளுக்கு அந்த மாதிரி கொடுக்கறது நல்லா லாபமாக இருக்குது, காசும் உடனே டக் டக்குன்னு இதாகிடுது. எங்களுக்கு பக்கத்தில் எங்கள் லோக்கல் சந்தையெல்லாம் அங்கே ஃபார்மரு நிறையா வளர்க்காங்க. விருதுநகர் மாவட்டம் பக்கத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறையா வளர்க்காங்க. திருநெல்வேலியிலலாம் நிறையா இந்த கொடியாடு செம்பரி ஆடு அதெல்லாம் நிறையா வளர்க்காங்க. அதனால் நாங்கள் அங்கே உள்ள லோக்கல் ஆள் ஃபார்மர் எல்லாம் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அதனால் டைரெக்டாக போய் அவங்ககிட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். இடைத்தரகர் யாரும் இல்லாமல் நம்மளே போய் வாங்குறதுனால நல்ல குட்டியாகவும் பார்த்து வாங்கிக்கலாம். அப்படிங்கிற கொஞ்சம் நல்ல குட்டியாக பார்த்து அவங்ககிட்டே வாங்கிக்கலாம். வெள்ளாடு கன்னியாடு வாங்குவோம், கொடியாடு வாங்குவோம், எல்லாருமே கொஞ்சம் ரேட்டு நம்மளுக்கு தக்கன மாதிரி கொஞ்சம் நல்ல குட்டியாக பார்த்து நாங்களே வாங்கிக்கிறோம். செம்பரியாடும் வாங்குவோம், ஆனால் வெள்ளாடு வந்து கொஞ்சம் நல்ல மவுசு, தாயிலேருந்து ஈண்டதுலேருந்து ஒரு 3 to 4 months ஆட்டை விட்டு பிரிச்சிருவாங்க. பிரித்தோடனே நாங்கள் அப்படியே போய் வாங்கிட்டு வந்தோம். குட்டி வாங்கிட்டு வந்தோடனே கிரீம் டானிக்கை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு டாக்டர்கிட்ட கேட்போம், லோக்கல் வெட்டினரி டாக்டர்கிட்ட பக்கத்துலேயே இருக்காங்க, பக்கத்து ஊர்லேயே தான் ஒரு 2 km அவங்ககிட்ட கேட்போம் அந்த டைம் சீசனுக்கு என்ன நோய் சார் வருது. கேட்டாங்கன்னா அவங்க இந்த பிபிஆர் இடி அந்த 2 vaccine தான் சொல்லுவாங்க. அப்படிங்கிற அது நாங்களே வாங்கி போட்டுக்குருவோம். பார்த்து பார்த்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு, ஏன்னா அந்த டயத்தில் திடீர்னு அவங்களை கூப்பிட முடியாது, உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னா நாங்களே வாங்கி அந்த ஊசி வச்சுருப்போம் வீட்டிலே, வாங்கி அப்படியே டக்குன்னு போட்டுக்குருவோம். மாத்திரை போடுவோம், அப்படி கேட்கலாம் ஊசி தான் போடன்ற பட்சத்துக்கு ஊசி போட்டுக்குருவோம். பரன்ல இல்லை, கீழே தரையில் தான் போட்டிருக்கோம். நாங்கள் தோட்டம் இருக்கிறனால அங்கே தோட்டத்தில் போய் காலையில் மேய விட்டுருவோம். ஒரு 9 to 10 போல் மேய விட்டு அங்கேயே தண்ணியெல்லாம் குடிக்க வச்சுட்டு திரும்ப ஈவினிங் டயத்தில் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். பரன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகம், அதுக்கு செலவு அது இதுன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். இது நம்ம கீழே தோட்டத்துக்குள்ளேனால சைடில் ஒரு இடத்துல செட்டு போட்டிருக்கோம், அந்த செட்டுக்குள்ளேயே பற்றி அடைச்சிருவோம். நைட்டு அந்த டயத்தில் குலை கட்டி விட்டுருவோம். அடுத்து மேய இறைகள் கொஞ்சம் இந்த மக்காச்சோளம் இந்த அரிசி கோதுமை பொட்டு அந்த மாதிரி தீவனங்கள் கொஞ்சம் வச்சு விடுவோம்.
1: இதுவரை ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சோலைசேரி விவசாயி என் அசோக்குமார் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்திய நார்வே வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இந்த முன்னேற்றம் காணப்படுவதாக பாராட்டு தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டு இலக்கை அடைவதற்கும் அதன் காரணமாக இந்தியாவில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் சம்பந்தப்பட்ட இருதரப்பினரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். கப்பல் கட்டுமானம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதார தொழில்நுட்பம், முக்கிய கனிம வளங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றில் இந்தியாவில் நார்வேயின் முதலீடுகளை அதிகரிக்குமாறு அவர் ஊக்கப்படுத்தினார்.

இரு நாடுகளின் வர்த்தகர்களும் புதிய கூட்டாண்மைகளை ஏற்படுத்தவும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் திரு மோடி வலியுறுத்தினார். இந்த உச்சிமாநாட்டில் இந்தியா நார்வே நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளிடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள், இந்தியா நார்வே நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட வர்த்தகம் மற்றும் ஆராய்ச்சித்துறை பிரதிநிதிகளும் மாநாட்டில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் தமது நார்வே பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைகிறாா்.

0: பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் தமது நார்வே பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைகிறார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமது துறை பொறியாளர்களுடன் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். மக்கள் நலத் திட்டங்களுக்கு தேவையான புதிய பணிகளை கண்டறிந்து பரிந்துரைக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீர்வளம் தொடர்பான அனைத்து பணிகளையும் விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அவர் வலியுறுத்தியதாகவும் இத்துறையில் மேற்கொள்ளப்படும் திட்டப்பணிகளில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறையில் மாநில அரசின் பங்களிப்புடன் கூடிய மத்திய அரசு திட்டங்கள் குறித்து அத்துறையை சார்ந்த உயர் அலுவலர்களுடன் அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நிதிக்குழு மானியம் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வான்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை, சரக்கு போக்குவரத்து, சிறப்பு தொழிற்பூங்காக்கள், நகர எரிவாயு விநியோக திட்டம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். சிப்காட் நிறுவனத்திற்கு தொழிற்பூங்காக்களுக்கான நில எடுப்பு பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டு மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்குமாறு செல்வி கீர்த்தனா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்கள் கேட்டுக் கொண்டதற்கிணங்க ஈரான் மீதான ராணுவ தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரியாக திரு சௌரப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். பாபநாசம் தாமிரபரணி ஆற்றுப்பகுதியில் துணி கழிவுகளை வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர்

0: திரு சுகுமார் எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் இரண்டு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் இருகூர் அருகே பள்ளி மாணவனை தாக்கி கொன்ற வழக்கில் சக மாணவர் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை ஒழித்தல் தொடர்பாக பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 ஓவரில் 5 விக்கெட்களை இழந்து இந்த இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் ராஜஸ்தான் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 ஹாக்கி போட்டியின் 3 ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 ஆகாஷ்தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பஹூத்ரா ஆகியோர் தலா 1 அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா 1 வென்று சமநிலையில் உள்ளன. 4 மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் MR அர்ஜுன் இணை பிரான்ஸ் இணையை எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் அஸ்வினி பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:55.
2: சூழல் சிந்தனை எளிதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
3: இன்னைக்கு நாம இலக்கும் நம் சூழலியல், இதை பத்தி தான் கேட்க போறோம். சூழலியலை காக்குறதுல பாரம்பரிய அறிவை கடத்த வேண்டியதுடைய அவசியத்தை நாம உணரணும். நம்ம முன்னோர்கள் அனுபவித்த இயற்கை இன்பங்களை நாம இப்ப அனுபவிக்கல. நாம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இயற்கை இன்பங்களை நம் அடுத்த தலைமுறை அனுபவிக்குமா அப்படின்னா அனுபவிக்க போறது இல்லை அப்படிங்கிற நிலையில தான் நாம வளர்ச்சி அடைஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம முன்னோர்கள் பாடல்கள் மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் அடுத்த தலைமுறைக்கு அறிவை கடத்தி வந்தாங்க. இப்போதெல்லாம் குழந்தைங்க கதைகளே கேட்கறது இல்லை. அப்படி கேட்டாலும் நம்ம பாரம்பரியம் இல்லாம வெளிநாட்டு பாரம்பரியத்தையே கேட்டு வளர்ந்து வர்றாங்க. காரணம், தொலைக்காட்சிகள் மூலமா அது மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமா தான் அவங்களுக்கு சில விஷயங்கள் கற்பிக்கப்படுது. நம்ம சூழலியல் நாம சிறு வயதுல கண்ட எத்தனையோ செடிகளை இப்போது நம்மால காண முடியறதில்லை. அவற்றில பல உயிரினங்கள் அழிந்தே போயிடுச்சு. நாம நம்ம சூழலியல்ல அறிஞ்ச விஷயத்த நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தாத பட்சத்துல அந்த உயிரினங்கள் பற்றிய அறிவு, குறிப்பா சில தாவரங்கள் பற்றிய அறிவு அடுத்த தலைமுறைக்கு தெரியாமலேயே போயிருது. அப்படி இருந்தா எப்படி அந்த தாவரம் பாதுகாக்கப்படும்? இன்னைக்கு நர்சரி மாதிரியான இடங்கள்ல செடிகள் வெளிநாட்டு தாவரங்களா தான் இருக்கு. அதைத்தான் நம்ம வீட்டுல கொண்டு வந்து வச்சு வளர்க்குறோம். நம்ம தாவரங்களுக்கு என்னாச்சு? நாம சிறு வயதுல எல்லா இடங்கள்லயும் பரவி கிடக்கிற மாதிரி பார்த்த குப்பை மேனி, கீழாநெல்லி, கண்டங்கத்திரி, தும்பை செடி, துளசி, பிரண்டை, தூதுவாளை, மருதாணி செடி, இலந்த, இப்படி எத்தனையோ தாவரங்கள் அருகி விட்டதுன்னே சொல்லலாம். இதுல சில தாவரங்களை இப்போ சுத்தமா பார்க்கவே முடியறதில்லை. இந்த செடியெல்லாம் பார்த்த உடனே பெயர் சொல்லும் அளவுக்கு நம்ம அடுத்த தலைமுறை இருப்பாங்களா அப்படின்னா அது சந்தேகம்தான். அவங்களுக்கு இந்த தாவரம் இருக்குதுன்னே தெரியுமா அப்படிங்கிறது கூட சந்தேகம்னே சொல்லலாம். நம் முன்

0: விவரங்கள் அறிந்து வச்சிருந்த எத்தனையோ தகவல்கள் நமக்கு தெரியாம போனதுக்கு காரணம் நம்முடைய சமூக பொருளாதார குடும்ப அமைப்புல ஏற்பட்ட மாற்றமே சொல்லலாம். குழந்தைகளுக்கு உட்கார்ந்து கதைகளை தன் காலகட்டத்துல இருந்த நிலைகளை சூழலியலை பத்தி கதைகளா சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம தாத்தா பாட்டிக்கு நேரமும் இல்லை, அதை உட்காந்து கேட்கிற அளவுக்கு பேரன் பேத்தைகளுக்கு அந்த நிலையிலும் அவங்க இல்லை. இது மாதிரியான சமூக பொருளாதார குடும்ப அமைப்பில் ஏற்பட்ட மாற்றம் தான் இது மாதிரியான செயல்களுக்கு காரணமாயிருச்சு. அடுத்த தலைமுறைக்கு நமக்கு தெரிஞ்ச நாட்டு செடிகள், மூலிகை செடிகள், நாட்டு மரங்கள் இது மாதிரியான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறது மூலமா, அதை வளர்க்க கத்துத்தர்றது மூலமா நம்ம சூழலியல்ல மிஞ்சி போன சில உயிரினங்களை நம்ம பாதுகாத்துக்கலாம். நிறைய தாவரங்கள் நம்ம தலைமுறையில பார்த்த தாவரங்களே இப்ப பாதுகாக்கப்பட்ட தாவர இனங்களா ஒரு சில இடங்கள்ல மட்டுமே காணப்படுற நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம். தாவரவியல் அளவுக்கு கற்று தேர்ந்தாதான் தாவரங்களை பற்றியே அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம அடுத்த தலைமுறை போயிடக்கூடாது. அது நம்ம கையில தான் இருக்குது. நாம அறிந்த சூழலியலின் அறிவை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து நம் அடுத்த தலைமுறைக்கு பாரம்பரிய அறிவை கடத்துவது நமது கடமை. சூழலியல் அறிந்து கொள்வோம், இயற்கையை காத்து வளமாக வாழ்வோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

நேரம் காலை 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி இந்த அலைவரிசையில் கேட்கலாம் அறிவோம் 1000. நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னா, இந்த நாள் இந்த நாளுக்குரிய சிறப்புகள் என்னென்ன, அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்திய விடுதலை போராட்ட வீரர் கோபாலகிருஷ்ண கோகலே 1866 மே 19 இன்று பிறந்தார். மே 19 என்பது கிரிகோரியன் ஆண்டின் 139 நாள் அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட இந்த தகவலோட ஒரு பாடலையும் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா

0: ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 7:10. தொடர்கிறது மதுர தென்றல்.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: தாத்தா, இது என்ன செடி?
5: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்.
4: தாத்தா வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
5: எதுக்கு?
4: இது எஸ்எம்எஸ் ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
5: ஓ, தேங்க்ஸ் கப்பு.
6: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று இத்தாலி செல்கிறார். அங்கு அவர் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜோ மாட்டரெல்லாவையும் அவர் சந்தித்து பேச உள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, போக்குவரத்து உள்ளிட்டவை குறித்து பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுக்களில் பிரதமர் பங்கேற்க உள்ளார். இந்தியா இத்தாலி இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் வர்த்தக தலைவர்களுடன் திரு மோடி விவாதிக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் திறன், வலிமை மற்றும் நம்பிக்கைக்கான சான்றாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்றும் எந்தவொரு எதிர்த்தாக்குதலுக்கும் தக்க பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா விரைவாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதி, வளர்ச்சி மற்றும் செழுமைக்காக இந்தியாவுடன் இணைந்து செயல்படுமாறு சர்வதேச சமூகத்திற்கு அவர் அழைப்பு விடுத்தார். நாட்டை கட்டமைப்பதற்கான பணிகளில் பங்கேற்குமாறு இந்திய வம்சாவளியினரை திரு

0: ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பது குறித்தும் வேளாண் துறையின் வளர்ச்சியை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் பல்வேறு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது. அத்துடன் தோட்டக்கலைத் துறையில் உள்ள வாய்ப்புகள், வேளாண் கடன் அட்டை தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விவாதங்கள் நடைபெற உள்ளது. தாய்லாந்து, ஈரான், நெதர்லாந்து, ஸ்வீடன், மொரீஷியஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், டிஜிட்டல் சுகாதாரம், மருந்து உற்பத்தி, உலகளாவிய சுகாதார மேம்பாடு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து தாம் அவர்களுடன் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பு புதுமை கண்டுபிடிப்பு, சுகாதாரத்துறையில் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் இந்தியாவுடனான கூட்டாண்மை மேலும் வலுப்படுத்தியிருப்பதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கோடைகால பயிர் சாகுபடி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடும்போது சராசரியாக 3.07% அதிகரித்துள்ளது. இதுகுறித்து மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பருப்பு வகைகள் 24.97 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிற்கும், சிறுதானியங்கள் 16.1 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிற்கும் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பயிர்களும் நடப்பாண்டில் இதுவரை 83.08 லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. நீதிபதி விசாரணைக் குழு தலைவரும் உச்சநீதிமன்ற நீதிபதியுமான அரவிந்த்குமார், மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசேகர், கர்நாடக உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு பி வி ஆச்சாரியா ஆகியோர் இந்த அறிக்கையை சமர்ப்பித்தனர். இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்திய குடிமை பணி முதல்நிலை தேர்வுக்கு பின் விடை குறிப்பு வெளியிடப்படும் என்று மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணைய தலைவர் டாக்டர் விஜயகுமார் அறிவித்துள்ளார். தேர்வில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் முதல் முறையாக நடப்பாண்டு முதல்நிலை தேர்வு முடிந்தவுடன் தற்காலிக விடை குறிப்பு வெளியிடப்பட இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக முறையீடுகள் ஏதேனும் இருப்பின் இம்மாதம் 31 தேதி வரை மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணைய இணையதளத்தில் முறையிடலாம் என்றும் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்குவதற்கு உச்சவரம்பு விதிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதுமான அளவு கையிருப்பு இருப்பதாகவும், எரிபொருள் விற்பனையில் எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்றும் சண்டிகர் நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. இடூரி மற்றும் வடக்கு கிவு மாகாணங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சுமார் 300 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. காங்கோ நாட்டின் அண்டை நாடான யுகாண்டாவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றொருவரை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக நிபுணர் குழுவை உலக சுகாதார அமைப்பு காங்கோ நாட்டிற்கு அனுப்பப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கம்போடியாவில் அதிக சம்பளத்திற்கு வேலை வாங்கி தருவதாக பொய் வாக்குறுதிகளை அளித்து பணம் பெற்று மோசடி செய்ததாக தமிழகத்தில் மதுரையைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூரைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக அவர் இந்த மோசடியில் ஈடுபட்டதும், 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களை சட்டவிரோதமாக கம்போடியாவிற்கு அனுப்பி வைத்ததும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் இந்த இளைஞர்கள் கம்போடியா

0: காவல் சைபர் குற்றத்தில் ஈடுபடும் கும்பலிடம் சேர்க்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் சென்னையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா ஆகிய பகுதிகளிலும் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று கூறியுள்ளது. நாட்டின் வடமேற்கு பகுதியில் அடுத்த 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியின் கேத்தன்ஸ் குஷ்வாகா 2 கோலும் ஆகாஷ் தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பகுத்ரா ஆகியோர் தலா 1 கோலும் எடுத்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வென்று சமநிலையில் உள்ளன. 4வது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 ஓவரில் 5 விக்கெட்களை இழந்து இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியோ மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 7:25. இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ்க. கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் தரும் ஆலோசனைகள்.
3: கோடை காலத்துல ஏற்படக்கூடிய தோல் பிரச்சனைகள்ல முக்கியமானது வேர்க்குரு. எதனால வருது, அதை சமாளிப்பது எப்படி அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். கோடை காலத்துல வரக்கூடிய மிகப்பெரிய எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்க்குரு. சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாருக்குமே வந்திருக்கும். நம்மளும் சின்ன வயசுல இதை நிறையவே அனுபவிச்சிருப்போம். ஏன்னா கோடை காலத்துல நம்ம இந்த வெயில் எல்லாம் பார்க்காம எல்லாருமே வெயில வேர்வையோட விளையாடுறதுனால நம்ம எல்லாத்துக்குமே இது வந்திருக்கும். இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து பரு உங்களோட எண்ணெய் சுரப்பியை அடைக்கிறதுனால வருது அப்படின்னு சொல்றேனோ, அதே மாதிரி இது வேர்வை சுரப்பியை அடைக்கிறதுனால தான் வருது. அதிகப்படியான வேர்வை பிளஸ் நம்ம வெளியில இருக்கிற தூசிகள் இதெல்லாம் சேர்ந்து வேர்வை வரக்கூடிய ஓட்டையை அடைச்சிரும். இதோட சேர்ந்து திரும்ப திரும்ப நம்ம வெயில போகும் போது திரும்பியும் நமக்கு வேர்வை வருது, திரும்பியும் அடைப்படுது. இத மாதிரி வர்றதுனால இதுவும் நமக்கு சின்ன சின்ன பொறி பொறியா இருக்கும். பருவுக்கும் இதுக்கும் எப்படி நம்ம வந்து வித்தியாசப்படுத்தலாம்னா, பரு உங்களுக்கு அங்கங்க தான் வந்து இருக்கும், ஆனா வேர்வை பாத்தீங்கன்னா நெத்தியில ஒரு கூட்டமா இருக்கும், சின்ன சின்ன பொறி பொறியா. இதை பொறுத்துதான் நம்ம பருவையும் வேர்வையினால வரக்கூடிய வேர்க்குரையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். சோ இதை வந்து நம்ம பிரிக்லி ஹீட் ரேஷ் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன சின்ன பொறி பொறியா கூட்டம்

0: வரும். ஆனா ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த பொறிப்பறி வந்து அதிகமாகி ஒரு சில இடங்கள் எங்கெல்லாம் வேர்வை அதிகமா வருதோ அந்த இடங்கள்ல மட்டும்தான் இந்த பொறிப்பொறி வரும். ரொம்ப அதிகமா போகும்போது உடம்பு ஃபுல்லா வரலாம். உடம்புகள்ல இருந்து தோல் உரிய சீமா அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கெல்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்வை வரக்கூடிய இடம், முகம், கழுத்து, மடிப்புகள், தொடைக்கு நடுவுல இருக்கிற இடங்கள், இந்த இடங்கள்ல தான் உங்களுக்கு வேர்க்குறு வர்றதுக்கான முக்கியமான இடங்கள். இது யார் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா வெயிலுக்கு போறவங்களுக்கு வரும். வேர்வை வந்ததும் தொடைக்காமையே அதன் மேலேயே நம்ம வந்து அது கண்டுகொள்ளாம அப்படியே வேலை பாக்குறவங்களுக்கு, அது இல்லாம இந்த வேர்வையிலையும் போறவங்க பிளஸ் அவங்க அதிகப்படியான மேக்கப் யூஸ் பண்றவங்க, கிரீம்கள் யூஸ் பண்றவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வரலாம். முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பிரிக்லி ஹீட் பவுடர்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுல நம்ம எல்லாருக்குமே தடை விட்டுருப்பாங்க. ஆனா இந்த பிரிக்லி ஹீட் பவுடரை யூஸ் பண்றதுனாலயே வேர்வை சுரப்பிகள் இன்னுமே உங்களுக்கு அடைபடலாம். அதனால யாரும் பிரிக்லி ஹீட் பவுடர் யூஸ் பண்ணாதீங்க. அதற்கு பதிலா தினமும் ரெண்டு வேளையாவது குளிங்க. எல்லாருமே வந்து தினமும் ஒரு வேளை தான் குளிப்போம், ஆனா இப்ப வேர்வை அதிகமா இருக்கிறதுனால தினமும் ரெண்டு வேளையாவது குளிங்க. நீங்க யூஸ் பண்ற சோப்பு வந்து ரொம்ப ஆயிலியாவும் இருக்க கூடாது, ரொம்ப ட்ரையாவும் நம்ம ஸ்கின் ஆக்கிடக்கூடாது. தோலுக்கு தகுந்தாப்புல உள்ள சோப்பா நீங்க உபயோகப்படுத்திக்கணும். வேர்வையும் நம்ம ஆயிலும் சேர்ந்து தலையை பிசு பிசுன்னு ஆக்கிடும். எப்படி நம்ம உடம்ப வந்து தினமும் நம்ம குளிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம தலையையும் டெய்லி வாஷ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஆண்களா இருந்தா தினமும் தலையை அலசிடுங்க. அதே இது பெண்களா இருந்தா குறைந்தது வாரத்துல மூணு தடவையாவது தலை குளிக்கணும். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து நம்மளோட நெற்றியோட இதுல நம்ம வேர்க்குற மாதிரி எல்லாருக்கும் வரலாம். உடை கொஞ்சம் லூசா யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப டைட்டா போடாது, இறுக்கமான உடைகளை போடாதீங்க. உபயோகிக்கிற உடை வேர்வை தன்மையை உறிஞ்சுறதா இருக்கணும். முக்கியமா காட்டனா போட்டுக்கோங்க. பெண்கள் வந்து அவங்களோட பிளவுஸும் அதே மாதிரியே போடணும், சேலையும் காட்டனா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டா வேண்டாம். அன்னைக்கு யூஸ் பண்ண உடைய அன்னைக்கே துவைச்சிருங்க. ஒரு நாள் யூஸ் பண்ணதை திரும்ப யூஸ் பண்ணாதீங்க. ரெண்டு மூணு நாள் விட்டீங்கன்னா அந்த வேர்க்குடு தானாவே உடம்புல இருந்து மறைஞ்சிரும். அதை தாண்டி உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா வந்துச்சுனாவோ, உத்துற மாதிரி ஒரு அரிப்பு ஏற்பட்டுச்சுனாவோ, இல்ல உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா தோல் உரியற மாதிரி இருந்ததுனாவோ நீங்க தோல் மருத்துவரை அணுகுனீங்கன்னா உங்க தோல் பிரச்சனைக்கு தகுந்தாப்புல ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள்ல கடைபிடிச்சீங்கன்னாவே தோல்ல வரக்கூடிய பரு மற்றும் வேர்க்குடு பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கலாம்.
1: இதுவரை கோடை கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை மணி 7:25 நலமாய் வாழ்க நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும்.

0: நேரம் 7:30. இனி தொடர்கிறது இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: நாம் நிறைய குருமார்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், சீடர்களை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறோம். சீடர்களில் ரெண்டு வகை உண்டு. குருமார்கள் பார்த்து அவங்களா தேர்ந்தெடுக்கிற சீடர்கள் ஒரு வகை. இன்னொரு வகை எப்படின்னா, சீடர்களே குருமார்களை தேர்ந்தெடுக்கிறது. குருமார்கள் சீடர்களை தேர்ந்தெடுக்கிறது தான் உயர்வு. நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்லாம் அவர் சொல்லிகிட்டு இருக்க மாட்டார். தேர்ந்தெடுத்தது மாதிரி ஒரு பிரமையை உண்டு பண்ணுவார், அவ்வளவுதான். ஏன்னா அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சால் இவனுக்கு அகங்காரம் அதிகமாகிடும். ஒரு ஞானி இருந்தார், சூஃபி ஞானி. அவர்கிட்ட ஒரு சீடன், ரெண்டாவது வகையை சேர்ந்தவன். இவன் அவர்கிட்ட அடிக்கடி அதை சொல்லி கொடுங்க, இதை சொல்லி கொடுங்க அப்படின்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அவர் பார்த்தார், ஒரு நாள் கூப்பிட்டார், ஒரு கல்லை எடுத்து அவன் கையில் கொடுத்தார். இதை வந்து காய்கறி சந்தைக்கு எடுத்துக்கிட்டு போ, அங்கே போய் இதை விற்றுவிட்டு வா அப்படின்னார். அந்த கல் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது, பெருசாக இருந்தது. அந்த குரு சொன்னார், இதை பாருப்பா, இந்த கல்லை வந்து உண்மையிலேயே விற்றுவிடாத, விற்கிறது மாதிரி நடி, பல பேரை பாரு, அவங்கள நல்லா கவனிச்சுட்டு வா அப்படின்னார். இவன் அந்த கல்லை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனால் பல பேர் அதை பார்த்தாங்க. இந்த கல்லை வந்து காய்கறி விற்பனை செய்கிறதுக்கு எடைக்கல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சாங்க. சில பேர் குழந்தைகளுக்கு இதை வாங்கி கொடுத்து விளையாட சொல்லலாம் அப்படின்னு நினச்சாங்க. இப்படி நினச்சி அந்த கல்லை வந்து ரொம்ப குறைச்ச விலைக்கு தான் எல்லோரும் கேட்டாங்க. இவன் திரும்பி வந்தான், குருக்கிட்ட சொன்னான், இந்த கல்லை எல்லோரும் ரொம்ப குறைச்ச விலைக்கு தான் கேட்குறாங்க, அதிகபட்சம் 10 ரூபாய்க்கு மேலே இதை விற்க முடியாது அப்படின்னா. குரு இப்போ மறுபடியும் சொன்னார், சரி நீ இப்போ தங்கம் விற்கிற இடத்துக்கு போ, அங்கே போய் முயற்சி பண்ணிப்பார் அப்படின்னார். அங்கே போயிட்டு திரும்பி வந்தான், அங்கே இது 1000 ரூபா வரைக்கும் விற்கலாம், அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப பெருந்தன்மையானவங்க அப்படின்னா. அவன், சரி இப்போ நீ வந்து வைரம் விற்கிற கடத்திற்கு

0: போய்ட்டு வா, அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு வானார். இவன் போனால் வந்தான், அதுக்கப்புறம் சொன்னான், அங்கே போனால் 50,000 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க, இதை கொடுக்க முடியாதுன்னு 1 லட்சம் வரைக்கும் கூட கொடுத்து வாங்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க, நான் சம்மதிக்கலை. அப்புறம் அவங்க இன்னும் விலையை கூட்டிகிட்டே போகிறாங்க, என்ன பைத்தியக்கார ஜனங்கள் அப்படின்னா. இப்போ அந்த குரு அந்த சீடன்கிட்ட சொல்கிறார், இந்த பாருப்பா, நீ விற்கலேன்னதும் அதோடய விலை எப்படி அதிகமாச்சு, இது முழுக்க முழுக்க கல்லை விட உன்னை பொறுத்த விஷயமாயிட்டுது. நீ காய்கறி சந்தையில் இருக்கிறப்போ அதோடய மதிப்பு 10 பைசா தான் அல்லது 10 ரூபா தான். இப்போ வந்து நீ காய்கறி விற்கிற சந்தையில் தான் இருக்கிற, உன்னுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. அதாவது உன்னுடைய மனநிலையின் மதிப்பு 10 ரூபா தான். நீ உன்னுடைய மனநிலையை வைரம் விற்கிற கடைக்கு கொண்டுகிட்டு போ, அந்த அளவுக்கு ஒசத்து, அதுக்கப்புறம் என்கிட்ட வா அப்படின்னாராம். இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அந்த சீடனுக்கு. இருந்தாலும் யோசித்து பார்த்தான், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு உண்மை விளங்கிச்சான். அதனால் ஒரு குருக்கிட்ட வந்து சீடனாக இருக்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும், அப்போ தான் அது பயனுள்ளதாக அமையும். இல்லைன்னா நான் அந்த குருக்கிட்ட ஒரு சீடனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். நம்மால் ஒருத்தன் ஒரு குருவை தேடிட்டு போனால் என்ன உங்கள் சீடனாக ஏற்றுக்கணும் அப்படின்னா, என்கிட்ட நீ சீடனாக இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டார் அவர். குருவே, ஏற்கனவே நீங்கள் இருந்த ஜெயிலில் உங்கள் கூட இருந்தவண்ணா, உங்களை மாதிரியே இப்போ நானும் மாறு வேஷத்தில் வந்திருக்கிறேன். நம்ம ரெண்டு பேரையுமே இப்போ வேறு யாருக்கும் அடையாளம் தெரியாது, இதை விட வேறு என்ன தகுதி வேணும் அப்படின்னு நானே. அதோ கூட்டத்தில் நாம் யாருன்னு தெரியாமல் பக்த கோடிகளில் ஒருத்தராக உட்காந்துருக்கிறாரே, அவருக்கு அடையாளம் தெரியாத வரைக்கும் நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னாராம் குரு. யாருங்க அதுன்னு கேட்டிருக்கான். நம்ம ஜெயில் சூப்பரண்டென்ட் அப்படின்னாராம் அவர்.
1: இதுவரை கேட்டோம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் காலை 7:35. இனி தொடர்கிறது மதுரத்தென்றல்.

0: பார்த்தா இது என்ன செடி?
1: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்.
0: தாத்தா வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
1: எதுக்கு?
0: இது எஸ்எம்எஸ் ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
1: ஓ, தேங்க்ஸ் கப்பு.
2: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.

0: கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 10:02 எனக்கு பிடித்த பாடல். உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 25310 27 மற்றும் 25310 28 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற எண்ணை தொட்டு.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். இந்தியா நார்வே இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கம்போடியாவில் அதிக சம்பளத்திற்கு வேலை வாங்கி தருவதாக பொய் வாக்குறுதிகளை அளித்து பணம் பெற்று மோசடி செய்ததாக மதுரையைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி காவனூர் பகுதியில் விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் உறவினர் அனுமதியுடன் தானமாக வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவர்கள் 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118ஆக அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 8:02. இனி தொடர்கிறது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்குகிறேன் பாண்டிலட்சுமி பிரியா. மதுரத்தென்ற நிகழ்ச்சியில் இனி ஒலிக்கும் பாடல் தலைவன் தலைவி படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் மற்றும் சுபலாஷினி குரல்களில்

0: மீண்டும் மதுரை தென்றல் கேட்கலாம் 8:30.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: இனி தொடர்வது 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines. Prime Minister Narendra Modi calls for $100 billion investment and 1 million jobs under India EFTA agreement at Business and Research Summit in Oslo, Norway. Prime Minister Modi to meet leaders of all 5 Nordic nations at 3rd India Nordic Summit today. Defence Minister Rajnath Singh describes Operation Sindoor as testament to India's transformation into strong, confident and capable nation. Judges Inquiry Committee investigating allegations against Justice Yashwant Verma submits report to Lok Sabha Speaker Om Birla. West Bengal government allows ED to prosecute former principal of RG Corps Medical College Sandeep Ghosh in financial irregularity case. And in IPL cricket, Sunrisers Hyderabad secure playoff berth, beating Chennai Super Kings by 5 wickets. Prime Minister Narendra Modi attended the India-Norway Business and Research Summit in Oslo. Crown Prince Haakon and the Prime Minister of Norway, Jonas Gahr Støre, also participated in the summit. Addressing the business and research community, Prime Minister Modi appreciated the growth in bilateral trade and investments following the entry into force of Trade and Economic Partnership Agreement, TEPA. He underlined that stakeholders on both sides should make efforts to achieve the investment target of $100 billion under and the consequent creation of 1 million jobs in India.
5: EFTA countries se Bharat mein agle 15 varshon mein $100 billion investment और 1 million jobs create करने का लक्ष्य है. ये ambitious target है लेकिन achievable है. और भारत में आपके investment को outcomes में बदलना, मैं आपको विश्वास से कहता हूँ, ये हमारी guarantee है.
4: Mr. Modi also underscored India's ambitious green transition agenda, emphasizing the country's scale, growing energy demands, climate commitments and rapid expansion in renewable energy, grid infrastructure, green hydrogen and clean energy.
5: 2030 tak humne 500 gigawatt clean energy aur 5 million ton green hydrogen produce karne ka target rakha hai. Green energy investment नॉर्वे वेल्थ फंड की भी प्राथमिकता. मैं नॉर्वे को भारत के क्लीन एनर्जी फ्यूचर में

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: எட்டு மணி 35 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில். இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
5: நேரம் 8:45.
6: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
7: முந்தைய தலைமுறை மக்களுக்கு வானொலி பொழுதுபோக்கு என்பதை தாண்டி ஒருவித அந்தஸ்தை பறைசாற்றுவதாகவே இருந்திருக்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த செய்தி முதற்கொண்டு பல்வேறு முக்கிய தகவல்களை அகில இந்திய வானொலி மூலமாகவே அறிந்திருக்கிறார்கள் நம் மக்கள். செய்திகள் மட்டுமல்லாது பக்தி பாடல்கள், நேயர் விருப்பம், உழவர் நல நிகழ்ச்சிகள், திரையிசை பாடல்கள், மருத்துவ நேரம், நாடக ஒளிச்சித்திரம், விளையாட்டு வர்ணனை போன்றவை கேட்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். இன்றும் மகிழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கம்பீரமான குரல்கள், அழுத்தமான உச்சரிப்பு, இனிமையான குரல்கள் இன்னிசைக்கோர் எடுத்துக்காட்டு. தனது குரல்களையே முகமாக மாற்றிய நிகழ்ச்சி அமைப்பாளர்கள், அறிவிப்பாளர்கள், நாடக கலைஞர்கள் என அகில இந்திய வானொலியில் ஏராளம் ஏராளம். 90 ஆண்டுகளாக தனது சேவையை செய்து வரும் அகில இந்திய வானொலி பற்றிய தருமபுரி மாவட்ட மக்களின் கருத்துக்களை கேட்போம்.
8: வணக்கம், என் பெயர் பிரியா. நான் தருமபுரி மாவட்டம் செம்மாண்டகுப்பம் கிராமத்தில் வசிக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்தே எஃப்எம் கேட்குறது எனக்கு ஹேபிட்டு. எஃப்எம்ல கேட்குற நியூஸ் எனக்கு உடனுடனே அப்டேட் ஆகிறது. நம்ம உட்காந்து பார்க்க நேரம் இல்லைனாலும் எஃப்எம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை நான் டெய்லியுமே பயன்படுத்திக்குவேன். நிறைய பயனுள்ள தகவல்களை வந்து நமக்கு டெய்லியும் சொல்கிறாங்க. காலை 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேட்டால் சுவைக்கும் அந்த நிகழ்ச்சியில் சமையல் குறிப்பு இதை பற்றிலாம் சொல்லுவாங்க.
9: இப்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீரோ சேர்த்துக்கோங்க. தண்ணீர் 1 டம்ளருக்கு குறைவாக இருந்தாலே போதுமானது. சிக்கன் 1-7 நிமிஷத்துலேயே வெந்துருங்க. தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் அதை சேர்த்துக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. நல்ல மணம் தரும், அதே சமயத்தில் சுவையும் தரும். கடைசியாக உப்பு சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. அவ்வளவு தாங்க, சுவையான சுலபமான சிக்கன் சிந்தாமணி தயார்.
8: அதற்கேற்ப விவசாய குறிப்பு, மருத்துவ குறிப்புகள் இது எல்லாமே அதன் மூலம் தெரிஞ்சுக்க முடியுது. மின்சார துண்டிக்கப்படுறதா இருந்தாலும் சரி, எல்லா வகை நியூஸுமே இதன் மூலம் நமக்கு தெரிய வருது. எஃப்எம் கேட்கறது எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்கிறதா நான் கருதுறேன்.
10: வணக்கம், நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தாலுக்கா மல்லாபுரம்ன்ற கிராமத்தில் ஆல்வின்ற நபர் பேசுகிறேன். எனக்கு எஃப்எம் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க.

0: எப்படின்னா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு துமை புத்துணர்ச்சியாக கொடுக்கறது வந்து பாடல்கள் கொடுக்கும். பாடல்களையும் தாண்டி தகவல்கள், இந்த வினா விடைகள், மருத்துவ நல குறிப்புகள்.
1: கல்லீரல் நோய் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கல்லீரலில் பாதிப்பு. இந்த பாதிப்பு எப்படி வருதுன்னா கிருமி தொற்றுனால் வருகிறது. இந்த கிருமி தொற்று வழக்கமாக பல காரணங்களால் வந்தாலும் மிக முக்கியமான காரணம் வந்து ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற வைரஸ். இந்த ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் அப்படின்னு இரண்டு வைரஸ் வந்து மோசமான வைரஸ்கள். இதனால் கல்லீரல் பாதிப்பு வரும். இதில் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ரத்தத்தில் கலந்துக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி. இந்த வைரஸ் கிருமி வந்து மஞ்சக்காமலை உருவாக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி.
0: அதுக்கப்புறம் மெயினாக விவசாயத்துக்கு தேவையான வானிலை அறிக்கை, அதுக்கு தேவையான குறிப்புகள், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தகவல்கள் நம்ம கேட்டுகிட்டே செய்கிறப்போ அது நம்ம அறியாமல் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். அப்படின்ற பட்சத்தில் இப்போது எனக்கு மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த வந்து கரண்ட் கட். இப்போது எந்த ஊரில் வந்து கரண்ட் கட் ஆகும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து

0: அதுவும் மிக முக்கியமான காரணம் வந்து ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற வைரஸ். இந்த ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் அப்படின்னு இரண்டு வைரஸ் வந்து மோசமான வைரஸ்கள், இதனால் கல்லீரல் பாதிப்பு வரும். இதில் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு ரத்தத்தில் கலந்துக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி. இந்த வைரஸ் கிருமி வந்து மஞ்சள் காமாலை உருவாக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி.
1: அதுக்கப்புறம் மெயினாக விவசாயத்துக்கு தேவையான வானிலை அறிக்கை, அதுக்கு தேவையான குறிப்புகள், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தகவல்கள் நம்ம கேட்டுகிட்டே செய்கிறப்போ அது நம்ம அறியாமல் மைண்டை ஸ்டோர் ஆகிடும். அப்படின்ற பட்சத்தில் இப்போது எனக்கு மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த வந்து கரண்ட் கட். இப்போது எந்த ஊரில் வந்து கரண்ட் கட் ஆகும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து இந்த எஃப்எம் மூலயமா எனக்கு வந்து தெரியுங்க. என்னதான் லோக்கல் சேனல்ஸ் அந்த மாதிரி டிவியே இதை பார்த்துட்டு இருந்தாலும் அதை கவனிச்சுட்டு வேலை செய்ய முடியாது நம்மளால். ஆனால் இதோட என்னோட வேலை செஞ்சுட்டே நமக்கு இதை வந்து கவனிக்கிறப்போ இன்னும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல்ஸ் என்னென்னா வினா விடை, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இந்த குழந்தைகள் நல்ல சிறப்பு மருத்துவர்கள் வந்து பேசுவார், குழந்தைகளால் பற்றி வந்து சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து 90s பாடல்கள் போடுவாங்க, இந்த மாதிரி பழைய பாடல்கள் கேட்கவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: வணக்கம், என்னோட பெயர் பவித்ரா, நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியிலேருந்து பேசுகிறேன். சின்ன வயசுலேருந்து எனக்கும் அதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசில் எங்கள் தாத்தா வீட்டில் ஒரு பெரிய ரேடியோ இருக்குது, அதில் நாங்கள் நிறையா பாடல்கள் கேட்டிருக்கோம். அதில் கேட்டுகிட்டே இருக்கும்போது எப்படா நமக்கு பிடிச்ச பாட்டு போடுவாங்கன்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது சின்ன வயசில் நிறையா அந்த மாதிரி நடந்த நினைவுகளை மறக்கவே முடியாது. இப்போவுமே கூட நிறையா தொடர்புன்னு தான் சொல்லணும். நிறைய ரேடியோவில் பாட்டு கேட்பேன். ஏன் ரேடியோவில் பாட்டு கேட்பேன்னா, தனியாக நம்ம பாட்டு போட்டு கேட்டால் அது தனியாக ஓடும். ஆனால் ரேடியோவில் கேட்கும்போது ஒரு விதமான யாரும் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தனிமையை போக்குற ஒரு இதாக தான் இந்த ரேடியோ எனக்கு இருந்திருக்கு.

அதுவும் தருமபுரி ரெடி பத்தி சொல்லணும்னா நிறைய எனக்கு பயனுள்ளதா இருந்திருக்கு. மருத்துவ குறிப்புகள் ஆகட்டும், ஏன்னா இப்ப எனக்கு குழந்தை வேற பிறந்திருக்கிறதுனால குழந்தைகள் நல மருத்துவம் எல்லாம் பத்தி நிறைய கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் சொல்ல முடியாது, விவசாயம் ஆகட்டும் நிறைய தகவல்களை வந்து இந்த ரேடியோ மூலமா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, நைட்டு தூங்கும் போது அந்த 90s பாடல்களை அந்த மெலோடிஸ் கேட்டுட்டு தூங்குவேன். சில அதை ஆஃப் பண்ணாம அப்படியே தூங்கிடுவேன்.

0: வணக்கம். என்னுடைய பெயர் காசாந்தலிங்கம். நான் மாக்னூர் கிராமத்தைச் சேர்ந்தவன். இளம் வயதிலிருந்து வானொலி கேட்பது என்னுடைய பழக்கமாக உள்ளது. எங்கள் ஊரில் முதல் வானொலி வாங்கிய வீடும் எங்கள் வீடுதான். இந்த வானொலியில் எனக்கு மிகவும் பிடித்த நிகழ்வு சிறுகதை கேட்டல். அந்த சிறுகதை கேட்டல் இன்றளவும் எனக்கும் பயனுள்ளதாகவும் உள்ளது. இந்த சிறுகதையில் ஒரு நீதியும் ஒரு நேர்மையும் நிலைநாட்டியிருக்கும்.
1: நடுவில் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, ரெண்டு கங்கு எடுத்து வந்து அதில் போட்டு விடுவாங்க. இப்போ இப்படி வட்டமாக இது பண்ணி நடுவில் ஒரு சின்ன குழி மாதிரி செஞ்சு அதில் அந்த கங்கை போட்டு விட்ருவாங்க. விடிய காலம் வரைக்கும் இந்த கங்கு கணிஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன ஆகும்னா அது முழுவதும் ரொம்ப சாம்பலாகிடாது, லேசாக சாம்பலாகவும் லேசாக உமியாகவும் இருக்கும். இதை புறா எடுத்து திரும்ப சளிப்பாங்க எங்கள் அம்மா. சளிச்சு முடித்த பிறகு எங்கள் அப்பா வந்து உப்பு சேர்த்தாச்சான்னு கேட்பார். நல்லா கவனிச்சுங்க, சமந்தா கேட்டால் தான் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. எங்கள் அப்பா கேட்பார், உப்பு சேர்த்தாச்சா? உப்பு சேர்த்த பிறகு இதை ஒரு இதில் போட்டு வச்சுருப்போம். 6 மாதத்துக்கு பல்படி தயார். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
0: செய்திகள். இந்த செய்திகள் கேட்கும் பொழுது நமது நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நமது கண்முன்னே கொண்டு நிறுத்தும். நேரில் சென்று பார்க்க முடியாத பல நிகழ்வுகளை கூட நம்மளது இந்த வானொலியில் கேட்டு மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். வானிலை அறிக்கைகள். சிறுவயது முதலே இந்த வானிலை அறிக்கைகள் கேட்பதும் விவசாய வேலைகள் செய்வதும் எனது வாடிக்கையாக உள்ளது. இந்த விவசாய வேலைகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாகவும், இந்த விவசாயம் செய்யும் பொழுது விதைகளை எப்படி நேர்த்தி செய்வது, அடுத்து விதைகளை எப்படி நாற்று விடுதல், எப்படி நாற்றுகளை பிடுங்கி பயிரிடுதல், எப்படி நடவு செய்தல், முற்றிய கதிர்களை எப்படி அறுத்தல், அடித்தல் மற்றும் காயவத்தல், பதனிடுதல் போன்ற நிகழ்வுகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இந்த வானொலி எனக்கு உள்ளது. மழலை மொழி நிகழ்வுகள். இந்த மழலை மொழி நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நமது குழந்தைகளாகிய அவர்களுடைய இனிமையான குரல்களை கேட்டு பல நாட்கள் நான் மகிழ்ந்துள்ளேன்.
2: ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை பி சமர்விழி. வணக்கம் சமர்விழி.
3: வணக்கம்
2: சமர்விழி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேன்.
2: நல்லா அழகாக வந்திருக்கீங்க. சரி, எங்கே இருக்குது இந்த திப்பம்பட்டி சொல்லுங்க. யாருக்கு சரியா தெரியாதுல்ல, எங்க இருக்குது இந்த ஊரு?
3: நங்கவள்ளி பக்கம்.
2: ஓ, நங்கவள்ளி பக்கமா இருக்கு. லக்க சொல்லிட்டீங்க. சரி, 1வது படிக்கீங்களா 2வது? நீங்க
3: 1வது.
2: நல்லா படிக்கிறீங்களா?
3: எஸ்.
2: என்ன நல்லா படிக்கிறீங்க?
3: பாட்டு கதை.
2: சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நீங்க சமர்வெளி?
3: பாட்டு.
2: சரி, அதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லுவீங்களா? டீச்சர் சொன்னாங்க இவங்க அழகா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னது
3: அது? ஸ்பீச்.
2: நீங்க சொல்லுங்க.
3: Good morning everyone, my name is Samali. I am studying in PUP school. My school is very nice. Teach me good things. I have many friends in my school. We play and learn together. I love my school. Thank you.
0: கேள்வி கேட்கும் நெறியாளர்கள் அந்த மாணவர்களுடன் உரையாடுவது மிகவும் அழகாகவும் அருமையாகவும் உள்ளது. நீங்கள் கேட்ட பாடல்கள். இந்த நீங்கள் கேட்ட பாடல்களில் பழமையான பாடல்கள் மிகவும் அருமை. இந்த அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டு விவசாய வேலைகளை செய்யும் பொழுது மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது, அந்த களைப்பை போக்குகிறது. புதிய பாடல்கள். இந்த புதிய பாடல்களை கேட்கும் பொழுது நமது இளைய தலைமுறைகள் வானொலியின் மூலமாக கேட்டு துள்ளிகிழ்ப்பது நமது மனதிற்கு மிக மகிழ்ச்சியை தருகிறது.
4: காலை விடியலுடன் பயனுள்ள தகவல்களை சொல்லி சாமானிய மனிதனை சக மனிதனாக்கி 24 மணி நேர இயக்க முறையுடன் கிரக்கம் தந்து கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலி. மொட்டை மாடி இரவு, மெல்லிய வாடை காற்று, வானத்து நிலவு, ரேடியோவில் பாட்டு என கவித்துவ பயணம் கொண்டிருக்கும் பல இளைஞர்களிடம் மின்காந்த அலைகளின் வழி செய்தி அறிவிப்பு, பாடல், உரையாடல், ஒலி அலைகளை ஏற்றி வான்வழி செலுத்தி செவி வழி அனுபவிக்க வைக்கும் அகில இந்திய வானொலி. மதிப்பீடுகளுக்கான பிற வழிகள் இன்று இருந்தாலும் அகில இந்திய வானொலி மதிப்பு மிக்கதாகவே இன்றும் உள்ளது என்றால் அதன் பெருமை நேயர்களையே சேரும். அவர்கள் இருக்கும் வரை 90 ஆண்டுகள் மட்டுமல்ல 900 ஆண்டுகளை கடந்தும் வானொலி ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு தருமபுரி வானொலி நிலையம்.

0: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு, எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
1: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்போ வந்த?
0: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட்லாம் எதுக்கு ஆன்ல இருக்கு?
1: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப் கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போகலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
1: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
0: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
2: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமாக போகிறீங்களா? இல்லையே, அப்படியே சிக்னல் போட்டோம் ஸ்டாப் லைனை தாண்டி போகிறீங்க?
3: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனால தான்.
2: ஓ, ஆனால் இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
3: அதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
2: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியா அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். டாக்டர் பூரணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், பி வி ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். முதலில் ஸ்ரீ மகா கணபதி என தொடங்கும் முத்துஸ்வாமி தீட்சிதர் கிருதி, ராகம் கவுளை, மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நேரம் 9:33. அரங்கிசையில் பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் பூரணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், பி வி ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். நிறைவாக சாமஜ வரகமனா என தொடங்கும் தியாகராஜர்

0: அரங்கிசையில் பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழலை கேட்டீர்கள். டாக்டர் பூரணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், பி வி ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 10 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியோ மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 79 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 86 காசுகளும் அதிகரித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மெட்டையபுரம் அருகே இன்று காலை நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது வேன் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் காயமடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாயக்கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் சீல் வைத்தனர். 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. திருப்பூர் அருகே நொச்சிப்பாளையம் பகுதியில் விற்பனைக்காக வைத்திருந்த 60 கிலோ குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி இந்த அலைவரிசையில் கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல். உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 25-310-27 மற்றும் 25-310-28 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற எண்ணை தொட்டு. இப்ப நேயர் ஒருவர் காத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம். சரி, ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

இணைந்திருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். இனி இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம், இணைப்பில் காத்திருக்கீங்க, சொல்லுங்க. வணக்கம். ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

0: 10 மணி 10 நிமிடத்தில் காத்திருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். இனி அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு கேட்கலாம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க. வணக்கம்,
1: ஹலோ.
0: ஆ வணக்கம் சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்கம்மா. நீங்க பேசுறது கேக்குது, எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுடைய செல்போன் ஒலிய கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டு பேசுங்கம்மா. இனிப்பில் தான் இருக்கிறீங்க, பேசுங்க. வணக்கம் அம்மா, உங்களுக்கு வணக்கம். அம்மா நீங்க இனிப்பில் தான் இருக்கீங்க. ஒரு பாடலுக்கு பின் இணையலாம் நேயர்களே.

அப்படின்னு கேட்டலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் இனி பாடல் கேட்கலாம். கல்யாணியின் கணவன் திரைப்படத்திலிருந்து.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அனைத்து நேயர்களும் பங்கு பெற வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 310 27 மற்றும் 25 310 28. மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு வரலாம். உங்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்கலாம். அடுத்து காத்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. இணைப்பில் தான் காத்துட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. வணக்கம். சரி, நம்ம நேயர் வந்து என்ன பாடல் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்வி மாயம் படத்திலிருந்து நீலவான உடையில் அப்படின்ற பாடல் கேட்டிருந்தாங்க. தேனி மாவட்டத்திலிருந்து இளங்கோவன், அவங்களுக்காக அந்த பாடலை ஒளிபரப்பிடலாம்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து

அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

10:31 இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல். இனி பாடல் ஒலிக்கிறது சேரன் பாண்டியன் திரைப்படத்திற்காக மனோ மற்றும் சித்ரா குரல்களில்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

10:53 இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல், எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்கும் பாடல் சின்னத்தம்பி திரைப்படத்திற்காக SPP பாலசுப்ரமணியம் அவர்கள் தனது குழுவினருடன் பாடிய பாடல் இதோ.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் 10:59 நொடிகள். எனக்கு பிடித்த பாடல் நிறைவு பெற்றது. இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

0: வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் நிறைவாக இன்று இத்தாலி செல்கிறார். அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மேட்ரலாவையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். வியட்நாம் சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார் நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 960 ரூபாய் அதிகரித்து 1,18,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 79 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 86 காசுகளும் அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இன்று காலை நேரிட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் காயமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே இன்று அதிகாலை வேளாண் தோட்டத்திற்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதியில் விரட்டினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சீல் வைத்தனர். 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும்ஷ் லிச்சா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 11:02.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுர தென்றல். நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஒலிக்கிறது பெரிய மருது திரைப்படத்திலிருந்து.

மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது. உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் மற்றும் S ஜானகி குரல்களில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: பதினோரு மணி 14 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். இனி பாடலில் ஒலிக்கிறது சூரிய நமஸ்காரம். திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியன்.

6:26 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இனி பாடல் ஒலிக்கிறது. மணிக்குயில் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில், மனோ மற்றும் உமா ரமணன் அவர்கள் குரலில்.

0: துடுப்பு போம் போடவ ரொம்ப எடுப்பு
1: அடி
2: என்னடாமா எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
3: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
3: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
2: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
3: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

வகையான பாடல்களை தென்றல் காற்றில் வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இணைந்திருக்கிறோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். இனி பாடல் ஒலிக்கிறது. ஊர் மரியாதை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரல்களில்

0: மதுர தென்றல் நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்கலாம். தாய் மனசு திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில்.
1: தொண்டையில தான் நினைச்சே

0: நேரம் 12 மணி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமும் இன்று பகல் 12:10 இசை மேடை. டி ஏ திரு ஞானசம்பந்தன் அவர்களின் பக்தி பாடல், மகேஸ்வரி வெங்கட்ராமன் அவர்களின் வீணை, மேலத்தூர் எல் சுப்பிரமணியன் அவர்களின் மிருதங்கம். பகல் 1:10 என்னுயிர் தோழி, இதில் எழுத்தாளரும் சமையல் கலை வல்லுநருமான சீதா ராமநாதன் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம்.

2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி ராம குணானுபவம் பகுதி 1. இது குறித்து அறிஞர் மற்றும் பேச்சாளர் திருமதி பெருந்தேவி அவர்களின் உரை கேட்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6:10 ராஜபார்வை ஒருபட பாடல்கள் கேட்கலாம். இரவு 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலை குமார் அவர்கள். இரவு 7:25 பண்ணை செய்தி. அதைத் தொடர்ந்து 7:30 மண்ணும் மணியும். மானாவாரி பருவத்தில் பயிர் வகை பயிர்கள் உற்பத்தி குறித்து டாக்டர் ஜே ராம்குமார் அவர்களுடன் நேர்முகம்.

இரவு 8:30 இதுவரை நான். ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் எம் அப்துல் காதிர் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே. வேல்முருகன் அவர்கள்.

இரவு 9:30 அறிவியல் நேரம். இதில் அரிய வகை உயிரினம் தேவாங்கு. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள். நிகழ்ச்சியும் நேரமும் 11:10 நமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். இனி கேட்கலாம் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

இசை மேடை. இந்தியாவின் இதய துடிப்பாக ஒலித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி தனது 90வது ஆண்டு பயணத்தை பெருமையுடன் கொண்டாடுகிறது. 1936 துவங்கிய இந்த மகத்தான வானொலி சேவை நாட்டின் கலாச்சாரம், கலை, இலக்கியம் மற்றும் செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் பெரும் பாலமாக இருந்து வருகின்றது. நமது மதுரை ஆகாஷ்வாணி வானொலியில் இசை நிகழ்ச்சி பிரிவில் இடம்பெற்றுள்ள இசை மேடை நிகழ்ச்சியானது தனது இசை பயணத்தை தொடர்ந்து ஒலிபரப்பி வருகிறது. இந்நிகழ்ச்சியில் இன்று திருப்பரங்குன்றம் TA திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்களின் துதி பாடல்கள் கேட்கலாம். இவர் 36 தனது பயணத்தினை ஆகாஷவாணியில் வழங்கி வருகின்றார். பக்கவாத்தியமாக மகேஸ்வரி வெங்கட்ராமன் அவர்கள் வீணை. இவர் நிலைய இசைக்கலைஞராக 34 தனது பணியினை ஆகாஷ்வாணி மதுரையில் ஆற்றி வருகின்றார். மெலட்டூர் எல் பாலசுப்ரமணியன் அவர்கள் மிருதங்கம். இவர் 36 நமது ஆகாஷவாணியில் இசை நிகழ்ச்சிகளை வழங்கி வருகின்றார். நிகழ்ச்சியில் முதலாவதாக சொற்றுணை வேதியன் என தொடங்கும் திருநாவுக்கரசர் தேவாரம்.

0: இதுவரை இசை மேடை நிகழ்ச்சியில் திருப்பரங்குன்றம் டி.ஏ. திருஞான சம்பந்தன் அவர்கள் பாடிய துதி பாடல்கள் கேட்டோம். மகேஸ்வரி வெங்கட்ராமன் அவர்கள் வீணை, மெலட்டூர் எல். பாலசுப்ரமணியன் அவர்கள் மிருதங்கம்.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
0: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இரண்டு நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நார்வே பயணத்தின் இரண்டாம் நாளான இன்று நடைபெறும் இந்த மாநாடு நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமையும். புதுமை கண்டுபிடிப்புகள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நீடித்த வளர்ச்சி ஆகிய துறைகள் குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. நார்டிக் நாடுகளுடனான பொருளாதார வர்த்தக நல்லுறவுகளை மேம்படுத்துவதற்கும் இந்த மாநாடு வழிவகுக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமது ஐந்து நாடுகள் பயணத்தின் நிறைவாக பிரதமர் இன்று இத்தாலி செல்கிறார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து அவர் இருதரப்பு பேச்சுகள் நடத்த உள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மேட்ரெலவையும் பிரதமர் சந்தித்து பேச உள்ளார். மத்திய மண்டல கவுன்சில் உயர்நிலை குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் உள்துறை செயலர், உளவுத்துறை இயக்குநர் மற்றும் இந்த மாநிலங்களின் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ராஜ்நாத் சிங் ஹனோயில் அந்நாட்டு அமைச்சருடனான தமது சந்திப்பு பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை உறுதி செய்யும் வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பரஸ்பர நம்பிக்கை, தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல், பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமது பேச்சுகள் அமைந்ததாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது 22 நிமிடத்திற்குள் பாகிஸ்தானின் தீவிரவாத கட்டமைப்புகள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டதாக கூறினார். இந்த நடவடிக்கை நாட்டின் ராஜதந்திர செயல்பாட்டை உறுதி செய்ததாகவும் முப்படைகளின் ஒருங்கிணைந்த திறனை வெளிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். நமது ராணுவத்தின் திறமைமிகு ஆற்றலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாக ஜெனரல் உபேந்திர துவிவேதி கூறினார். பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 90 காசு உயர்த்தப்பட்டுள்ளது. விலை உயர்வுக்கு பின்னர் தில்லியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 98.64 ரூபாயாகவும் டீசல் விலை 91.58 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 104.49 ரூபாயாகவும் டீசல் விலை 96.11 ரூபாயாகவும் உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 68 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த ரயில் பாதை 993 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும் பயணிகளின் துரித போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணிகள் நிறைவடையும் பட்சத்தில் புறநகர் ரயில் சேவையில் மிகப்பெரும் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து

இது வலுப்படுத்தும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், மகேந்திரா சிட்டி, இருங்காட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார மற்றும் தொழில்துறை மண்டலங்களும் இந்த ரயில் வழித்தடம் மூலம் பயனடையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. அத்தகைய நாய்களை முகாம்கள் அமைத்து பாதுகாக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவில் மாற்றம் செய்யக்கோரி தொடரப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதி திரு விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை திரும்பப் பெற முடியாது என்று கூறி தள்ளுபடி செய்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபரை சந்தித்து பேசிய நிலையில் தற்போது ரஷ்ய அதிபரும் பீஜிங் சென்று பேச்சு நடத்தவுள்ளார். அமெரிக்காவுடன் சீனா நிலையான நல்லுறவுகளை பராமரித்து வரும் சூழலில் ரஷ்ய அதிபரின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் கேட்டுக்கொண்டதன் பேரில் தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதள பதிவில் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த நாடுகளின் தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளின்படி தாக்குதல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நாடுகளுடன் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒப்பந்தம் விரைவில் செய்து கொள்ளப்படும் என்றும் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கவில்லை என்பதை ஈரான் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கலிபோர்னியாவின் சாண்டியாகோவில் உள்ள மசூதி ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர். மசூதிக்குள் புகுந்த 2 சிறுவர்கள் அத்துமீறி துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாகவும் பின்னர் அவர்கள் தங்களுக்கு தாங்களே சுட்டுக்கொண்டு உயிரிழந்ததாகவும் சாண்டியாகோ காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். G20 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் வரும் அக்டோபர் 30 மற்றும் 31 தேதிகளில் நடைபெறவுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலக நாடுகளின் ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்கான G20 நாடுகளின் நோக்கத்தை முன்னெடுத்துச் செல்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீன தைபேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவுகளில் பவினா பட்டேல், சோனல் பட்டேல் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் பிரிவில் சுபம் வத்வா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தீரஜ் பொம்மதேவரா, நீரஜ் சௌஹான், யஷ்தீப் போஹே, சஹில் ஜாதவ், குஷால் தலால் ஆடவர் பிரிவிலும், கீர்த்தி சர்மா, அங்கிதா பகத், ஜோதி சுரேகா வெண்ணம், பிரித்திகா பிரதீப் ஆகியோர் மகளிர் பிரிவிலும் பங்கேற்க உள்ளனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு தகுதிச் சுற்று காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-23, 21-16, 21-16 என்ற செட்கணக்கில் சீன தைப்பேயின் பை யூ போவை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும்ஷ் லிச்சா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10, 21-8 என்ற செட்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் கீத் வாங்கை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய் புஷ்கரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 12:50 10 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று வீசக்கூடும். காற்று இதே வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் நாளை வீசக்கூடும். 21 தேதியன்றும் 22 தேதியன்றும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். பலத்த காற்று வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரளம், கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, தென்மேற்கு வங்க கடற்பரப்பின்

படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். பலத்த காற்று வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரளம் கர்நாடக கடலோர பகுதிகள் லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் பல பகுதிகள் தென்கிழக்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பெரும்பாலான பகுதிகள் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று வீசக்கூடும். நாளை 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் பல பகுதிகள் தென்கிழக்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். 21ஆம் தேதியன்றும் 22ஆம் தேதியன்றும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள் தென்கிழக்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள் கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் TM சௌந்தரராஜன் பாடியுள்ள நாட்டுப்புற பாடல். இசை எல் கிருஷ்ணன்.

பாவேந்தர் பாரதிதாசன் ஏற்றிய பாடல். அடுத்து பாடியவர் டி எல் தியாகராஜன், இசை பி விஸ்வநாதன்.

0: நேரம் மதியம் 1 மணி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க.

0: நினைக்கலையா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: என் டாக்டரோ, ஈவன் நான் வந்து எங்க இன்லாஸ் ஹவுஸ்ல கூட ரொம்ப க்ளோஸ், என்ன வந்து அவங்க காட் மதரா நினைப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் கூட எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அசோக் எனக்கு இந்த கதை எழுதியிருக்கேன் பெரியமா, கொஞ்சம் இதை வந்து நீ எடிட் பண்ணனா ஓகே பெரியமா, வெரி ஹாப்பின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் அவங்களோட ஹெல்ப் எல்லாம் கூட எடுத்துப்பேன். இப்போ கூட நான் மாஸ்டர் இன் இங்கிலீஷ் சொல்ல மாட்டேன், எப்படி இருந்தாலும் பேசிக்காக அந்த மாதிரி வந்தாலும் சம்டைம்ஸ் என்னோட இங்கிலீஷ் கூட அந்த மாதிரி தப்பாகும். ஸோ அந்த மாதிரி அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு.
1: நான் இதை கேட்கணும்னு நினைச்சேன் மேம், ஏன்னா எப்பயுமே ஒரு புத்தகம் எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு பதிப்பகம் நம்ம பார்த்து கொடுக்கணும், அந்த புக்கில் முதல்ல நம்ம எழுதியிருக்கிறதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தட்ட கொடுத்து நம்ம செக் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா?
0: அதான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ், என் சன்னை ஹெல்ப் பண்ணுவோம். என் சன் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கான், ஸோ சம்டைம்ஸ் என் டாக்டரை கேட்பேன், சம்டைம்ஸ் அதான் எங்கள் இன்லாஸ் வீட்டில் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரதர், அவங்களுக்கு ரெண்டு சன்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் எனக்கு ஓ ஐயோ வெரி ஓகே பெரியமான்ட்டு ஹாப்பியாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க எடிட்டிங்கெல்லாம் போவாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இப்போல்லாம் அந்த பார்த்து யார் பப்ளிஷர் அதெல்லாம் பார்த்து, நான் சென்னையில் என் வாழ்நாளில் ரொம்ப கொஞ்சம் வருஷம்தான் இருந்திருக்கேன் சென்னையில். அப்புறம் இப்போல்லாம் அந்த புக் பப்ளிஷ் பண்ணுறதை விட ஆன்லைன் பரவாயில்லன்னு தோணி பிளாக் எழுதுகிறேன், புக்ஸ் எழுதுகிறேன், ரெண்டு இங்கிலீஷ் புக் எழுதியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து சமைக்கிறதும் சொன்னீங்கல்ல, எனக்கு வந்து சமையலே வராது. நான் சொன்னப்பல எங்கள் மாமியார் வீட்டில் வேறு மாதிரி சமையல், எங்கள் அம்மா வீட்டில் வேறு மாதிரி சமையல். நான் வந்து இந்த குமிட்டி அடுப்பு அதெல்லாம் அவ்வளோவா பார்த்ததே இல்லை. எங்கள் மாமியார் வீட்டில் என்ன செய்வாங்கன்னா, அந்த பருப்பு உசிலி பண்ணுறதுனாக்கா இந்த பருப்பு உசிலிக்கு வந்து வடக்கே அரைக்காப்பில் அரைக்கணும், அரைச்சிட்டு அதை வந்து எங்கள் மாமியார் வீட்டில் நேராகவே அந்த பருப்பை வந்து எண்ணெயில் போட்டு, அதுக்கு நிறையா எண்ணெய் ஆகும், நேராகவே எண்ணெயில் போட்டு அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த எண்ணெய்க்காய் பீன்ஸோ கொத்தவருங்க அதை வந்து வேக வச்சு அதில் கலப்பாங்க. இந்த பாத்திரம் எங்கள் அம்மா வீட்டில் வந்து எவ்வளவு ஈஸி கோயிங்கோ அவ்வளவு இது மதரில்லா வீட்டில், மதரில் வந்து ரொம்ப யோசிச்சு தான் பாத்திரம் எடுப்பாங்க. அதனால ஏதாவது பாத்திரம் எடுக்கணும்னா 17-18 வயசுல அவங்களை கேட்காம எடுக்கக்கூடாது பாத்திரம். அப்புறம் வந்து பருப்பு உசிலிக்கு ஊற வச்சுட்டாங்க. அப்போ நான் பருப்பு உசிலிக்கு ஊற வச்சு பார்த்துட்டு கேட்டேன், இட்லி பானை எடுத்துக்கட்ட மாட்டேன் அவங்க வந்து வேண்டாம்னு சொன்னாங்க. இட்லி பானை இல்லாமல் எப்படிப்பா பருப்பு உசிலி பண்ணுறதே எனக்கு புரியவே இல்லை. சரி அப்புறம் கேட்கறதுக்கு வேற பயம், சரி பண்ணிடலாம், குளிச்சுட்டு வந்து அதெல்லாம் அரைச்சிட்டு வேக வச்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம்னாக்கா, எங்கள் மதரில்லா என்ன பண்ணாங்கன்னாக்கா கையில் ஒரு பைய எடுத்துகிட்டு காப்பி கொட்டை வாங்கி வறுத்து அரைக்கிறதுக்காக போயிட்டாங்க. இப்போ வந்துடுவாங்க இப்போ வந்துடுவாங்கன்னு பார்த்துட்ருக்கேன், அவங்க வரவே இல்லை. குமிட்டி அடுப்பு தணல் அப்படியே அணைஞ்சு போகிறது, பாக்கியெல்லாம் வெத்தக்குழம்பு பண்ணிவிட்டேன், சாதம் வடிச்சிட்டேன், பீன்ஸு காய் கட் பண்ணி வேக வச்சுட்டேன், இதுவும் அரைச்சிட்டேன், ஆனால் அதை எப்படி வேக வைக்கிறதுன்னு தெரியல. இட்லி பானை எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. 11 மணி ஆச்சு, 11:30 ஆச்சு, வரவே இல்லை. அவங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட மாட்டாங்க, வீடோ இல்லை, அப்படியே பசியோடு வராங்க. வந்த உடனே நான் கேட்டேன், அம்மா இந்த மாதிரி வந்து எனக்கு பருப்பு சுவி பண்ண தெரில, எழுப்பிச்சிட்டு இட்லி பானை இல்லாமல் பண்ண தெரில என்னோடனே. அவங்களுக்கு ஒரே கோ விசிறியை எடுத்து குமிட்டியில் மறுபடியும் தணலெல்லாம் இது பண்ணி எழுப்பிச்சிட்டி வச்சு அதில் நிறையா எண்ணெய் போட்டு கழுகு போட்டு அந்த அரைச்சி வச்சதை அப்படியே வறுக்கிறாங்க. ஐயோ அந்த மாதிரி வந்து நான் நிறையா பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் சமையல் அம்மா வீட்டில் வேறு சமையல், இங்கே மாதிரி மாதிரி அதே ஐட்டம் தான் நான் பண்ணுற மெத்தடு வேறு. எங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸியாக எழுப்பச்சில் எடுப்பாங்க, அதை வேக வைப்பாங்க, ஆரி நோட்டு அதை வந்து உரிச்சிடுவாங்க, அதை உதுத்து காய வேக வச்சு அதில் கலந்து ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணிடுவாங்க. இங்கே வந்தாக்கா இந்த எண்ணெயை கொட்டி இவ்வளோ அந்த மாதிரி ஹஸ்பண்ட் வீட்டு சமையல் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் நான். சமையல் தெரியாமல் வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து புக்கே போட்டு எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். குக்கரி ஷோலாம் டிவியில் கொடுக்குறேன், இப்போ நான் நிறையா சேனல்ஸ் தமிழில் கொடுத்துருக்கேன் நான்.

0: ஓகே, நீங்க இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க?
1: இப்ப இருக்கிற மேஜர் என்ட்ரன்ஸ் எனக்கு என்னன்னாக்கா, இந்த ஆர்மி லைஃப்ல இருக்கேன் இல்லையா, என்னால அங்க இருந்துட்டு என்னால முடியல. என்னால
0: ரொம்ப ஈஸியா நம்ம
1: நினைக்கிறேன், ஒரு சிட்டில எல்லாம் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால முடியும் இந்த மாதிரி அப்ரோச் பண்ண முடியும். என்னால
0: கண்டிப்பா நீங்க எடுத்த முயற்சி கண்டிப்பா அது அடையிற வரைக்கும் நீங்க இருக்கவே
1: மாட்டேன். கண்டிப்பா வாழ்த்துக்கள் உண்மையாகட்டும். ஸோ நான் வந்து ரொம்ப ஆர்வமா செய்வேன். இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தேன் நான், நடுப்பு ரெண்டு நாள் கேப்ல வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சது, ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் ஏயா இருக்கு. நான்
0: இது எங்களோட பிளஷர் மேம் உங்களை கூப்பிட்டு பேசுறது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம இவ்வளவு நேரம் பேசுனதுல சுத்தி சுத்தி ஃபுல்லாவே ஃபேமிலி தான். எங்க ஒரு விஷயம் எடுத்துட்டு போனாலும் ரொம்ப அழகா நீங்க அதை எல்லா விஷயத்தையுமே கொண்டுட்டு வரீங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு.
1: தேங்க்ஸ்
0: மேம். அடுத்து சொசைட்டி வந்து முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்குமான மாற்றம் என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது கூடவே வந்துட்டு அப்புறம் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: நிறைய மாறணும், ஆனா இது வந்து என்னால மட்டும் முடியும் எனக்கு தோணவே இல்லை, கொஞ்சம் கூட தோணலை. நிறைய இந்த சொசைட்டியில் வந்து நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா பண வசதி இருக்கு, ஆனாக்க வந்து ஒரு மாரல்ல சொசைட்டியாக நம்ம மாறிட்டு இருக்கோமான்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. ரொம்ப ஃப்ரீடம்ங்கிறதும் வந்து கெடுதல் தான். அந்த ஒரு லிமிட் இருக்கணும், இந்த லைனை கிராஸ் பண்ணக்கூடாதுன்னா கிராஸ் பண்ணக்கூடாது, ஒரு லிமிட்டு தான். நான் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் நிறையாவே வேண்டாத அளவு கல்யாணங்கிறதே இப்போ ரொம்ப இந்த ஃபோட்டோ ஷூட்டுங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க. அந்த உண்மையான கல்யாணத்தோட அர்த்தமே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. இந்த பழைய காலத்தில் அனுத்தமான ஒரு ரைட்டர் இருந்தாங்க, அவங்க என்னோட ஏஜில், அவங்க எழுதுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்லுவாங்க, இந்த விவாகரத்துங்கிறது ஒரு ரொம்ப தீர்வே இல்லாத போதுதான் கொடுக்கணும், அது வந்து ஒரு கேட்டு. இந்த கேட்டை தாண்டி இப்போல்லாம் எல்லாருமே குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கேட்டை தாண்டி குதிக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமாக தான் இருக்கணும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுது, அந்த மாதிரி கேட்டை தாண்டி குதித்து விவாகரத்தை போயிட்டுக்க முடியாதவங்க சூசைட்ல வந்து முடிச்சுக்கிறாங்க, அவங்க யோசிக்கவே மாட்டேன்றாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு அதுதான், முடிஞ்ச வரைக்கும் போராடுங்க லைஃப்பில், இந்த மேரிட் லைஃப்பை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு உங்களால். ஆனால் அட் த சேம் டைம் நீங்கள் இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் வந்து திரும்ப திரும்ப நீங்கள் சாரி சொல்லிவிட்டு, உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம், செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதையும் விடக்கூடாது, அதையும் மீறி ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க, உங்களால் முடியலன்னாக்க வேறு வழியே இல்லைன்னாக்க மட்டும் விவாகரத்துக்கு போங்க. எப்பப்போ வேணுமோ கேட்டு அப்படியே ஈஸியாக தாண்டி குதிக்கக்கூடாது. இந்த அனுத்தம்மாவோட வார்த்தை நான் எப்போவோ படித்தது இன்னும் என்னோடய ஆழ் மனசில் அது இருக்குது. என்னோடய மேரேஜ் லைஃப்பில் எனக்கு நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. நான் வந்து இவ்வளோ டெடிக்கேட்டட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்ததை என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு எனக்கு தேவையான கிரெடிட்டை கொடுக்கவே இல்லை நான். ஸோ அவ்வளோ எனக்கு லைஃப்பில் இது இருந்தபோது கூட நான் வந்து ஐ வாண்டட் தட், என்னோடய பசங்க எனக்கு முக்கியம், எனக்கு நான் அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன். நம்ம வந்து நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை மட்டும் விடாதீங்க. அந்த மாதிரி உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் ரொம்ப விட வேண்டிய தருணம் வந்ததுன்னா பாருங்க, நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் என்னன்னு பாருங்களே ஒழிய கண்டிப்பாக சூசைடு போயிடாது.
0: நீங்க சொன்ன விஷயத்துலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா மேம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டும் ரொம்ப முக்கியம். நீங்க அது உங்க லைஃப்ல இருங்கன்னு இல்லாம நான் இருந்திருக்கேன், நீங்களும் அப்படி இருங்க அப்படிங்கறத நீங்க சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியாது. அழகா சொன்னீங்க மேம்.

0: வந்து பொதுவான அறிவுரை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பெண்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
1: பெண்கள் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னா நான் முக்கியமாக என்ன சொல்லுவேன்னாக்க, ரொம்ப டிவிக்கு அடிமையாக இருக்காங்க. அந்த மாதிரி சீரியல்லாம் வந்து எது நான் உங்களுக்கு அதுலேருந்து என்ன கற்றுக்க முடியும்னு பாருங்கள். சும்மா அனாவசியமாக ஒரு காட்டு கத்தால் ஒரு இது அர்த்தமே இல்லாது கிடைக்கிற நேரத்தை வந்து உபயோகமாக. இதே டிவிலேயே உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது. நல்ல விஷயத்தை கற்றுக்காமல் இந்த மாதிரி வேண்டாது, கூச்சல், சண்டை, அப்புறம் வந்து நிறைய அந்த டிவி சீரியல்லே பார்க்குறேன் நான். நிறைய பேர் வீடை நல்லா எப்படி வச்சுக்கிறது?
0: உண்மை மேம், அந்த சீரியல்லே கூட அது ஒரு தேவையில்லாத விஷயமா இருக்கும், ஆனால் அதை உட்காந்து பார்ப்பாங்க. அதை நிறைய தடவை நான் யோசிச்சிருக்கேன், இது ஒரு மாதிரி அந்த சீரியலோட டைரக்டர் எடுத்துட்டு போறாரு, இதை ஏன் அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க, இதை ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க, தேவையா இருக்க விஷயம் எவ்வளவோ இருக்கு, ஆனா எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கோ எங்களை நாளை போக்குறதுக்கோ எங்களுக்கு இதுதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு சர்க்கிள்குள்ள அவங்க
1: இருக்காங்க. நானும் சொல்றேன், வெளியில வரணும், வந்து வெளி உலகத்தை பார்க்கணும். கண்டிப்பா சொல்றேங்க, அவங்க நார்மல் டேஸ்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அந்த மாதிரி நகை போட்டுட்டு அந்த மாதிரி மேக்கப் போட்டுட்டு சாதாரண அந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. அப்படி ஒரு கிராண்டா சாரி, அப்படி ஒரு நகை, இதெல்லாம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படி இருப்பாங்களா வீட்டில்? அந்த மாதிரி இதுக்கே பொருந்தாம எதுக்கு அப்படி ஒரு காட்டு கத்தல் கத்துறாங்க, ஒரு மரியாதையே இல்லாமல் பேசுறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம கத்துக்கணுமா? கத்துக்கிறதுக்கு ரொம்ப நிறைய நல்ல விஷயங்க இருக்கு இந்த உலகத்துல, நிறைய கத்துக்கலாம். அதெல்லாம் கத்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா இருங்க. நீங்க உங்களை பார்த்து உங்க பசங்க கத்துக்கிட்டோம், பசங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருங்க, எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்காங்க.
0: சூப்பர் மேம்.

0: இப்போ இருக்க தலைமுறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம்? அதாவது ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க, இப்போ ஃபுல்லாகவே மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே அடிக்டடாக இருக்கு. ஸோ ஆனால் இந்த காலகட்டத்திலையுமே நிறைய பேர் அதை வச்சு முன்னேறியும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: மொபைல் ஃபோனோ இந்த ஐடிங்கிறதோ வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். நான் நினச்சிப்பேன், நம்ம எப்படி அந்த காலத்தில் வந்து ஃபோனே இல்லை, என் பையன் கூட கேட்போம், வந்து போர்டிங் ஸ்கூலில் படிச்சுருந்தான், அப்போ வந்து எங்கள் மாமியார் செத்து போயிட்டாங்க. அவன் வந்து, அம்மா நீ எனக்கு எப்படிமா சொன்ன, பாட்டி செத்து போனது எப்படிமா சொன்ன, அப்போ ஃபோனே இல்லையம்மா அப்படின்னு கேட்பான் என் பையன். நான் யோசிப்பேன், ஆமாம் வினோத் எனக்கு கூட ஞாபகமே இல்லை, நான் உனக்கு எப்படி சொன்னேன்னே தெரியல அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த டெவலப்மெண்ட் இது வந்து ரொம்ப ஹியூஜ் டெவலப்மெண்ட், இது வந்து ஆச்சரியப்படுத்து. அதுவும் இந்த ஏஐ வந்தாட்டும் அதை பண்ணாத மிரக்கலே கிடையாது. அது ஐயோ நான் அப்படியே பார்த்து பார்த்து வியக்கிறேன். அதனால தான் நான் வந்து இந்த காலத்தில் இருக்கிறப்ப கொஞ்சமான நம்மளுக்கு அதை பற்றி தெரியணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஓரளவு கற்றுட்ருக்கேன். அப்படியே உங்களெல்லாம் மாதிரி இல்லை, அப்படி ஓரளவு எனக்கு இந்த ஏஐ அந்த இப்போ எல்லாம் எனக்கு ஓரளவு தெரியறது. ஸோ இந்த ஃபோன்

0: பார்த்து எல்லாருமே இந்த வீட்டில் இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூம் இருக்குது. எப்போ பாரு எல்லார் கையிலையும் ஃபோனு, அந்த ஃபோனை வச்சுட்டு இந்த ஃபோனில் வந்து எல்லாருக்கும் விஷயம் இருக்குது. நிறைய நல்லது இருக்குது, அதே சமயத்தில் நிறையா கெட்டதும் இருக்குது. ஸோ கெட்டதை பார்க்காதீங்க. இந்த காந்திஜி சொன்னார்ல மூணு குரங்கு, அந்த மாதிரி நல்லதை பேசுங்கள், நல்லதை பாருங்கள், நல்லதை நல்லதை கேளுங்க. அதுதான் நான் சொல்கிறேன்.
1: பயன்படுத்துகிற விதம்
0: பயன்படுத்த, நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறோங்க நம்ம கையில் இருக்காது. கற்றுக்கிறதுக்கு ஒரு அது என்ன சொல்கிறது, ஒன்றுமே அது ஐடி இன்ட்ரெஸ்டிங்கிற ஐயோ நேற்றுக்கு இருந்தது இன்றைக்கி அவுடேட்டடாகுது. அந்த மாதிரி புதுசு புதுசாக விஷயம் எவ்வளோ இருக்குது, கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது இந்த உலகத்தில். கற்றது கையளவு கல்லாது உலகளவு. அதுவும் இந்த செல்ஃபோனும் ஐடியும் வந்தாவிட்டு உலகளவு இல்லை கல்லாது, யூனிவர்ஸ் அளவாயிடுச்சு கல்லாது. இப்போ உலகை விட யூனிவர்ஸ் அளவாயிடுச்சு. நல்ல நல்ல விஷயங்கிறது கற்றுக்கிறது கொட்டி கிடக்கு, அப்படி கொட்டி கிடக்கு. கம்பர் சொல்லுவார், ராமாயணம் எழுதப்போ சொல்லுவார், நான் வந்து இந்த ராமாயணத்தை எழுதியிருக்க முயற்சிங்கிறது அந்த பூனை வந்து பாற்கடலில் போய் பாலை நக்கிச்சுனாக்கா அதால் எவ்வளோ அந்த பாற்கடலில் இருக்கிற பாலை குடிக்க முடியும் பூனைக்கு. அந்த மாதிரி அந்த கம்பராமாயணத்தை வந்து இந்த ராமரை பற்றி எழுதுறது வந்து ஒன்றுமே எழுதலை நான் இந்த கம்பராமாயணத்தை. அந்த மாதிரி அவரோட புகழை எழுதுறதுக்கு வார்த்தையும் இல்லை. அதே மாதிரி இந்த ஐடியை பற்றியும் அதோட புகழை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையும் கிடையாது, அவ்வளோ கற்றுக்கலாம் அதுலேருந்து. ஸோ நல்ல விஷயத்திலேருந்து கற்றுட்டு வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள். அதுதான் இந்த எங்கர் ஜென்ரேஷன் கொடுக்குற மெசேஜ்.
1: சூப்பர். ஓகே மேம், நிறைவா நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம்?
0: திரும்ப திரும்ப நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், வாழ்க்கையை வாழ்வதற்கே கடவுள் கொடுத்த இந்த அரிய மானிட வாழ்க்கையை வீண் பண்ணாதீங்க.
1: தேங்க்யூ ஸோ மச் மேம், இன்னைக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக எல்லாமே ஃபேமிலி இன்வால்வ் பண்ணி இப்படி இருக்கணும், இந்த மாதிரி சில விஷயங்கள் குடும்பத்தில் இருந்தோம்னா நல்லாயிருக்கும், உங்களோட பர்சனல் விஷயங்கள், நீங்கள் பர்சனலாக என்ன மாதிரி கற்றுக்கிட்டீங்க அனுபவிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னது வந்து என்னையும் கேட்ட நேயர்களையுமே நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் 100% நம்பிக்கையோடு இருக்கேன். அண்ட் பிளஷர் இஸ் ஆஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம் வந்ததுக்கு.
0: ரொம்ப ரொம்ப நன்றி, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால் ரொம்ப நன்றி எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு, மிகவும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ.
2: இதுவரை எழுத்தாளர் சீதா ராமநாதன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜஸ்ரீ.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை @gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. கருப்பு வெள்ளை காலத்து இசை தட்டு முதல்
5: இன்றைய பாட்காஸ்ட் வரை
4: 90 ஆண்டுகளாக உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீங்காத இடம் பிடித்த வானொலி.
5: செய்திகள், நாடகங்கள் மற்றும் காலத்தால் அழியாத பாடல்கள். வானொலியின் 90வது ஆண்டு விழா. பழைய நினைவுகளுடன் ஓர் புதிய பயணம்.
4: கேளுங்கள், கொண்டாடுங்கள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். செங்கல்பட்டு அரக்கோணம் இரட்டை ரயில் பாதை திட்டத்தால் கூட்ட நெரிசல் குறையும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி குழுக்களின் பிரதிநிதிகள் முதலமைச்சர் திரு விஜயை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் எண்ணிக்கையை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று

தொடங்கின. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, வர்த்தகம் உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்த மாநாடு வழிகோலும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக டென்மார்க், ஐஸ்லாந்து, பின்லாந்து நாடுகளின் பிரதமருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். முன்னதாக நடைபெற்ற வர்த்தக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், வர்த்தக பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்ட பின்னர் இருதரப்பு வர்த்தகமும் முதலீடுகளும் அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். பிரதமர் தமது நார்வே பயணத்தை முடித்துக்கொண்டு தமது பயணத்தின் ஐந்தாவது இறுதிக்கட்டமாக இன்று இட்டலி செல்கிறார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உறுதிபட கூறியுள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் அந்நாட்டு அதிபர் துலாமை இன்று சந்தித்து பேசிய பின்னர் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கிடையே மேம்படுத்தப்பட்ட விரிவான ஒத்துழைப்பு எட்டப்பட்டதை தொடர்ந்து நட்புறவும் வலுப்பெற்றுள்ளதாக கூறினார். இந்தியாவும் வியட்நாமும் ராணுவம், பாதுகாப்பு, பிராந்திய ஸ்திரத்தன்மையில் பரஸ்பர நம்பிக்கையுடனும் ஒத்துழைப்புடனும் திகழ்கிறது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் ஜியாங்குடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் அவர் மேற்கொண்டார். சென்னை புறநகர் ரயில் கட்டமைப்பிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில்பாதை பணிகளுக்கு 993 கோடி ரூபாய் அளவிற்கு ரயில்வே நிதி அனுமதி வழங்கியுள்ளது. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம் ரயில்வழி பாதையில் 68 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த இரட்டை ரயில்பாதை அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தற்போது புறநகர் பகுதியில் உள்ள கூட்ட நெரிசலை கையாளும் வகையிலும், செயல்பாடு மற்றும் நேரம் தவறாமையே முன்னெடுத்து செல்லும் வகையிலும் இந்த திட்டம் அமையும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பயணியர் மற்றும் சரக்கு ரயில் போக்குவரத்திற்கு இது வகை செய்வதோடு சிமெண்ட், மோட்டார் வாகனங்கள், உணவு தானியங்கள், இரும்பு, எஃகு போன்றவற்றின் போக்குவரத்திற்கும் இது வழிகோலும். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி பெட்ரோல் லிட்டருக்கு 82 காசுகள் உயர்ந்து 104.49 ரூபாயாகவும், டீசல் 86 காசுகள் அதிகரித்து 96.11 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் கூறியுள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை அடுத்து இந்த விலையேற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே வாரத்தில் 2வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் நமது ராணுவ திறனையும், தகவல் கட்டுப்பாட்டையும், தூதரக சமிஞ்சலையும், பொருளாதார முடிவுகளையும் ஒருங்கே முன்னெடுத்துச் சென்றதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்வேதி கூறியுள்ளார். புதுடெல்லியில் வளத்திற்கான பாதுகாப்பு நீடித்த நிலையான தேச வளர்ச்சி கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், இந்த துல்லிய தாக்குதல் தீவிரவாத கட்டமைப்பை தகர்த்ததாக எடுத்துரைத்தார். தடுப்பூசி மற்றும் கருத்தடை நடவடிக்கைகளுக்கு பின்னர் தெரு நாய்களை வீதிகளில் விடக்கூடாது என்ற முந்தைய உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக 2025 நவம்பர் மாத ஆணையை மாற்றியமைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் மீது இன்று விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் அத்தகைய நாய்களை அதற்கான முகாம்களில் பராமரிக்க அறிவுறுத்தியுள்ளது. குழந்தைகள், மூத்த குடிமக்கள், பாதசாரிகள் மீதான நாய்களின் தாக்குதல் கவலை அளிப்பதாக நீதிமன்றம் கூறியுள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு மையங்களை ஏற்படுத்துவதோடு ராபிஸ் நாய்க்கடி தடுப்பு மருந்துகள் இருப்பை மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. ராபிஸ் தொற்று உள்ள ஆபத்தான நாய்களை கருணை கொலை செய்வது உள்ளிட்ட சட்டத்திற்குட்பட்ட நடவடிக்கைகள் உயர்நீதிமன்ற கண்காணிப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சென்னை தலைமைச் செயலகத்தில்
மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழக அரசின்

பல்வேறு குழுக்களின் தலைவர்களும் உறுப்பினர்களும் முதலமைச்சர் திரு விஜயை இன்று சந்தித்து பேசியுள்ளனர். இதன்படி மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழ்நாடு ஆலோசனைக் குழு, தண்டுவட பாதிப்படைந்தோர் சங்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்க கூட்டமைப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக நீதி இயக்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் கூட்டமைப்பு, சென்னை அணுகல் தன்மை ஆய்வு மையம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் மாற்று பாலினத்தோர் உரிமைகள் ஆர்வலர், சமூக நல அறக்கட்டளை இயக்குநர், சமூக பணியாளர்களும் முதலமைச்சரை இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினர்.

0: மேற்கொண்டனர். மேலும் மாற்று பாலினத்தோர் உரிமைகள் ஆர்வலர், சமூக நல அறக்கட்டளை இயக்குநர், சமூக பணியாளர்களும் முதலமைச்சரை இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசியுள்ளனர். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் வருகையும் எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் 1 முதல் 3 வகுப்பு வரையிலான புதிய பாடநூல்களுக்கான பயிற்சி கையேட்டை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் சென்னை நூற்றாண்டு நூலகத்தில் நாளை வெளியிடப்படும் என்று.
1: தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பறை வசதி எல்லாம் மேம்படுத்தி குடிநீர் வசதியும் உறுதி செய்யப்பட்டு வகுப்பறைகள், சில வகுப்பறைகள் சேதமடைஞ்சிருக்கும், ஸ்மார்ட் கிளாஸ் தேவைப்படும், அதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் அவர்களினுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். ஏற்கனவே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த காரணம் கொண்டும் இடைநிற்றல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பல்வேறு திட்டங்களை வந்து ஆல்ரெடி நாம் அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அதை தீவிரப்படுத்தி இருக்கிறோம். இனி வரும் காலங்களில் வந்து மாணவர்களினுடைய
0: வேலூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்கள் மற்றும் ஷேர் ஆட்டோக்களில் மாணாக்கரை ஏற்றிச் செல்லும் போது விதிகள் மீறப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி எச்சரித்துள்ளார்.
2: அளவுக்கு அதிகமாக குழந்தைகள் இருக்கக்கூடிய வாகனங்கள் நீங்க அனுப்பாதீர்கள் என்பதை பள்ளி நிர்வாகத்தார் மூலம் பொதுமக்களுக்கு சொல்வது ஒன்று. யாரெல்லாம் நம்முடைய மாவட்டத்துல ஷேர் ஆட்டோ லைசன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாரையும் அழைத்து இத்தனை பேரை தான் நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இதை மீறி செய்யும் பொழுது உங்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு கூட்டம் த்ரூ ஆர்டிஓ அண்ட் போலீஸ் வச்சு வரும் வாரத்திலே நடத்தி தெளிவுபடுத்துவோம். அதை மீறி செய்பவர்கள் மீது கடுமையாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்.
0: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் மேற்கொண்ட திடீர் சோதனையில் சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளை மூடி சீல் வைத்துள்ளனர். மேலும் 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் 9ஆம்படி, டிவிஎஸ் மேடு, வசந்தா நகர், நேருநகர் உள்ளிட்ட இடங்களில் இயங்கி வரும் 26 சாய சலவை ஆலைகளில் சேலம் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் மண்டல இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளர் தலைமையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். சில ஆலைகளில் விதிகளை பின்பற்றாமல் கழிவு நீரை அருகில் உள்ள சாக்கடை மற்றும் கால்வாய்களில் வெளியேற்றியது தெரிய வந்தது. தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய தலைமை அலுவலக உத்தரவின்படி 11 பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மூடப்பட்டது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் வரும் கல்வியாண்டிற்கான சேர்க்கை விண்ணப்பங்களை தகுதியுடையவர்கள் இணையதளம் வாயிலாக சமர்ப்பித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தினார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதிகளில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகளை விரட்டும் பணிகளை வனத்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இன்று அதிகாலை திருநாரை வனப்பகுதியில் இருந்து வந்த யானைகள் ரங்கசாமி கோவில் தோட்டப்பகுதியில் பயிர்களை சேதப்படுத்தின. தகவல் அறிந்த வனத்துறையினர் விவசாயிகளுடன் இணைந்து யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டினர். தொடர்ந்து யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து பி.சி. மூர்த்தி.
0: மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் அம்சா கருணன் அர்ஜுனன் இணை பிரான்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அக்வினி பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையுடன் மோதுகிறது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். செங்கல்பட்டு அரக்கோணம் இரட்டை ரயில் பாதை திட்டத்தால் கூட்ட நெரிசல் குறையும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி குழுக்களின் பிரதிநிதிகள் முதலமைச்சர் திரு விஜயை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: நேரம் 1:55. இனி கேட்கலாம் மெல்லிசை பாடல்.

இணைந்திருக்கிறோம். 2:25 மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இனி பாடல் ஒலிக்கிறது. அன்பே சிவம் திரைப்படத்திற்காக சாதனா சர்க்கம் மற்றும் விஜய் பிரகாஷ் குரல்களில்

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரிதா, நான் தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.
2: அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: நேரம் 2:40.
4: ஆகாஷ்வாணி, சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் ராமகுணானுபவம் முதல் பகுதி உரை வழங்குபவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் பெருந்தேவி அவர்கள்.
5: ஜயத்யாஸ்ருத சந்த்ராசத்வாந்த வித்வம்சனோதயஹ பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரஹ. ராமனுடைய குணங்களை பறக்க பேசக்கூடிய காவியம் ஸ்ரீமத் ராமாயணம். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. வேதமே ராமாயணம், வேதவேத்யனான எம்பெருமானே ராமன். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, ராமோ விக்கிரகவான் தர்மஹா, தர்மோ விக்கிரகவான் ராமஹா. தர்மஸ்வரூபியாக சகலவிதமான கல்யாண குணங்களுடன்

ராமாயணம் முழுவதும் பறிக்க ஜொலிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த அவதாரம் ராமனுடைய அவதாரம். சுவாமி பூர்ணாவதாரமாக தர்ம சம்ரக்ஷணத்திற்காக, சாது ரக்ஷணத்திற்காக அவதாரம் பண்ணி சத்தியவாக்கியம் திடவிரதகான்னு சத்தியவாக்கியம் தன்னுடைய திடவிரதமாக கொண்டு சகலவிதமான தர்மங்களையும் அவதார காரியம் ஆவதற்கு முன்னாடியும் அவதார காரியம் பூர்த்தி ஆன பிறகும் தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானிச்ச ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன்கதாகா ராமபூதம் ஜெகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாசதி. 11,000 வருஷங்கள் ராம பக்தியாகிய சாம்ராஜ்யத்தை அயோத்தி ஜனங்கள் பரிபாலனம் பண்ண, ராமன் தர்ம ராஜ்யமாக ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ண ராமநாமமே உயர்ந்து நின்ற ஒரு காவியம் ஸ்ரீமத் ராமாயணம். ராமனுடைய கல்யாண குணங்கள் எல்லாரையும் மயக்கின ஒரு கல்யாண குணங்கள் ஸ்ரீமத் ராமாயணத்தில். ராமாயணமே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரஸ்ச வால்மீகேர் முனிபுங்கவம். வால்மீகி மகரிஷி நாரத மகரிஷியினிடத்துல 16 குணங்களை சொல்லி இந்த குணங்களெல்லாம் பூர்த்தியாக உடையக்கூடையவன் யாரு, ஞாதுமேவம் விதம் நரம்னு கேட்கிறார். அந்த 16 குணங்களும் ராமனிடத்துல பொருந்தி இருந்ததுனால நாரத மகரிஷியும் ராமன் தான் 16 குணங்களுக்கும் பொருத்தமானவன் சொல்லி சங்கேப ராமாயணமாக ராமாயணத்தை சுருக்கமாக அவருக்கு எடுத்து சொல்லி பலஸ்ருதியும் சொல்லிட்டு கிளம்புறார் வால்மீகி மகரிஷிக்கு. அந்த 16 குணங்கள், கோன்பஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான், குணமுள்ளவன் யாரு, வீரியமுள்ளவன் யாரு, சத்தியத்தை காப்பாற்றுறவன் யாரு, சைதனன்றியை மறக்காதவன் யாரு, படித்தவன் யாரு, சாமர்த்தியமுள்ளவன் யாரு, கோபமே வராதவன் யாரு, யாருக்கு கோபம் வந்தால் தேவதைகள் கூட நடுங்குவாளோ அப்படிப்பட்டவன் யாரு, பொறாமையே இல்லாதவன் யாரு, சகல ஜீவராசிகளிடத்திலையும் காருண்யமான குணம் படைத்தவன் யாரு, வீரியமுள்ளவன் யாரு, சத்தியவாக்கியம் உள்ளவன் யாரு, திடவிரதன் யாரு, இப்படிப்பட்ட 16 குணங்களையும் உடைய ஒரு மனுஷியன் யாருன்னு கேட்டார். சாதாரணமா யாருன்னு கேட்டா பகவான்னு சொல்லலாம், இருந்தாலும் மனுஷியன் யாருன்னு இவர் கேட்டதுனால, நான் தசரதனுடைய புத்திரன் ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம் இருந்ததுனால அந்த ராமன் தான் 16 குணங்களுக்கும் குணமுள்ளவன். குணம்னா அப்படிப்பட்ட கல்யாண குணம் ராமாயணம் முழுக்க ராமனுக்கு. அதை யார் சொன்னான்னா, அயோத்தியா காண்டத்துல அயோத்தி ஜனங்கள் தசரத சக்கரவர்த்திக்கு ராமனுடைய கல்யாண குணங்களை சதுநித்யம் பிரசாந்தாத்மா மிருதுபூர்வம் ச பாஷதே உச்சமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியதே பிரசாந்தாத்மா சாந்தாத்மா சிரிச்ச முகத்தோட எல்லாரோடையும் பழகக்கூடியவர் ராமன். அப்படிப்பட்ட ஒரு வேறுபாடு இல்லாமல் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோனார். ஆழ்வார் சொல்ற பொழுது, குகன்லேந்து பக்ஷியான ஜடாயுலேந்து வானரனான சுக்ரீவன்லேந்து ராட்சசனான விபீஷணன் வரைக்கும் அத்தனை பேரோடையும் நின்னுடன் ஐவரானோம் நின்னுடன் அறுவரானோம் நின்னுடன் எழுவரானோம்னு அத்தனை பேரையும் தன்னோட சேர்த்துண்ட ஒரு காருண்யம் ராமனை தவிர வேற யாரிடத்திலையும் அந்த குணத்தை பார்க்க முடியாது. அதைத்தான் அயோத்தி ஜனங்கள் ரொம்ப பறக்க சொன்ன தசரத சக்கரவர்த்தியிடத்துல. அதை விட ராமனிடத்துல ஒரு பெரிய குணம் என்னன்னா, கதஞ்சித்து உபகாரே பெரிய குணமே, யாரான ஒருத்தர் ஒரு சின்ன உபகாரம் ராமனுக்கு பண்ணிட்டாலும் அத ராமன் கடைசி வரைக்கும் சொல்லின்னு இருப்பார். யாராவது பெரிய அபச்சாரம் பண்ணினாலும் அடுத்த க்ஷணம் ராமன் அதை மறந்து போயிடுவார். இப்படிப்பட்ட உயர்ந்த குணம் உள்ள ஒரு சக்கரவர்த்தி தானே எங்களுக்கு ராமனாக கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவதானம்னு இந்த குணங்களோட ஒரு சக்கரவர்த்தி வரும்போது எங்களுக்கு எப்படிப்பட்ட ஆனந்தம்னு அயோத்தி ஜனங்கள் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்ன உடனே ராமனுடைய அற்புதமான கல்யாண குணங்களை ராமனுக்கு போய் நாம என்ன உபகாரம் பண்ண முடியும், நம்மளால பெருமாளுக்கு என்ன உபகாரம் பண்ண முடியும், அந்த ராமனுடைய நாமத்தை சொல்றதை தவிர ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம துல்யம் ராமநாம வரானனேன்னு அந்த ராமநாமத்தை சொல்றதை தவிர சுவாமிக்கு நாம வேற என்ன உபகாரம் பண்ண முடியும். அந்த ஒரு நாமத்தை சொல்லிட்டா போறும், அத்தனை உபகாரங்களை சுவாமி நமக்கு திருப்பி பண்றாரே. அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் ராமனிடத்துல உண்டு. சகலவிதமான கல்யாண குணங்களும் ராமனிடத்துல இருக்கிறதுனாலதான் தமேவம் குணசம்பன்னம் மகாமயத்தை வேகினி, குணசம்பன்னனான ராமனை தன்னுடைய சக்கரவர்த்தியாக ஏற்பதற்கு அந்த பூமாதேவி

இப்படி காத்துன்னு இருக்கான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குண சம்பன்னன் ராமன். குணவானு கஷ்ட வீரியவானு, வீரியம்ங்கிறது ஒரு பெரிய குணம். அந்த வீரத்தை ராமனிடத்துல ராமாயணம் முழுக்க பார்க்கலாம். அதுல முக்கியமா சில கட்டங்கள் ராமன் கோதண்ட ராமனாக அந்த விரோதிகளை எதிர்த்து நிற்கக்கூடிய சமயத்துல எத்தனையோ பேரை சுவாமி வதம் பண்ணார், தாடகே வதம் பண்ணார், விராதன வதம் பண்ணார். ஆரண்யத்துல ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சசால் யுத்தத்துக்கு வரா, ராமன் ஒத்தரா நிற்கிறார் இந்த பக்கம். மேல தேவதைகள்லாம் அப்படி ஆச்சரியப்படுறா, ஏகஸ்ச்சராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் கரிஷ்யதி. ராமன் இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் 14,000 பேர், எப்படி இத்தனை பேரை சுவாமி ஒத்தரா வதம் பண்ணுவார்னு அவள்னா அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கீழே பார்த்தா ராமன் பாராபார பயோ விசோஷண கலா பாரீன காலானல ஜுவாலாஜால விகார காரவிசிக வியாபார கோரக்கிரமகா சர்வாவஸ்த சகிருத் பிரபன்ன ஜனதோ சம்ரக்ஷணைகவிரதி தர்மோ விக்கிரகவான தர்ம விரதியும் தன்வீச தன்வீதனகானு அத்தனை பேரையும் சுவாமி கீழே சாச்சிட்டார். அத்தனை ராட்சசாலையும் அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒத்தரா இருந்து கர தர கர தரு கண்டன சண்ட பவன தூஷண ஜலநிதி சோஷண தோஷித ரிஷிகண கோஷித விஜய கோஷண திசப்த ரக்ஷசகஸ்ரன் அலவன விலோலன மகா கலப அசகாய சூரா அனபாய சாகச. அப்படி சுவாமி அத்தனை பேரையும் வதம் பண்ண ஒரு வீரம் இருக்கே, ராவணனை யுத்த காலத்துல எதிர நின்னுண்டு அத்திரவர் அரக்கர் முடி பத்தும் ஒரு கொத்தனை உதிர்த்த திரலோன்னார் சுவாமி தேசிகன் சொல்ற பொழுது. அப்படி ராவணனை வதம் பண்ண ஒரு வீரம் இருக்கே, பராக்கிரமம் இருக்கே, இதெல்லாம் குணவானு வீரியவானு ரெண்டாவது முக்கியமான குணம் இது. குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ட கிருதஜ்ஞஸ்ட. தர்மவான் யாரு, செய்த நன்றியை மறக்காதவன் யாரு, அதுக்குதான் ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு. ராமோ விக்கிரகவான் தர்மகா. ராமாயணம் முழுக்க ராமனுக்கு தர்மம் முக்கியம். ராமாயணமே தர்மத்தை காமிக்க கூடிய ஒரு காவியம். தர்மத்துக்காக ராமன் எதையும் இழந்திருக்கார். எதுக்காக அவதாரம் பண்ணார், ராவண வதத்துக்காக, மகர்ஷிகளை ரட்சிக்கிறதுக்காக, தேவதைகளை ரட்சிக்கிறதுக்காக, அந்த சாது ரக்ஷணங்கிற தர்மத்துக்காக தான் ராஜ்யத்தை துறந்தார், பத்னியை பிரிஞ்சார். ராஜ்யத்தை துறந்தாவது பத்னியை பிரிஞ்சாவது தர்மத்தை ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுல ராமன் தர்மம்னா யுத்த காலத்துல கூட ஒரு தர்மம் ராமனுக்கு. அந்த மாதிரி ஒரு தர்மத்தை பார்க்கவே முடியாது. ராவணன் ஆயுதங்களை எல்லாம் இழந்து நிராயுத பாணியா நிக்கிறான். நிராயுத பாணியாக நிற்கக்கூடிய ராவணனை ஒரே பாணத்தை போட்டா சுவாமி வதம் பண்ண முடியும். ஆனால் யுத்த காலத்துல நிராயுத பாணியாக நிற்கக்கூடிய ஒத்தனை அழிக்கிறது தர்மம் இல்லைன்னு பத்தினியை கஷ்டப்படுத்தினவனாக இருந்தாலும் யுத்த காலத்துல அவனிடத்துல கூட ஒரு தர்மத்தை காண்பிச்சு கச்சானுஜானா மிரணார்த்திதஸ்துவம், அப்பா நீ இன்று போய் நாளை வானார். கம்பர் சொல்ற பொழுது சொன்னார் இன்று போய் போருக்கு நாளை வானாராம் ராமன். ஏன்னா நீ ரொம்ப களைச்சு போயிருக்க, இனிமே உன்னால யுத்தம் பண்ண முடியாது, நாளைக்கு வா, நன்னா ஆஸ்வாசப்படுத்திண்டு வா, அது கூட இன்று போய் போருக்கு நாளை வா, யுத்தம் பண்ணணும்னா நாளைக்கு வா, ஆனா என்ன சரணாகதி பண்ணணும்னு தோணித்துனா இன்னைக்கே சரணாகதி பண்ணிடு, இனிமே நம்மளால இவனோட யுத்தம் பண்ண முடியாது, இவன் பரம பராக்கிரமசாலியா இருக்கான், இவனை பேசாம சரணாகதி பண்ணிடலாம்னு நினைச்சியா, இப்பவே சரணாகதி பண்ணிடு. அந்த சரணாகதியை நான் இப்பவே ஏத்துக்கிறதுக்கு தயாரா காத்துன் இருக்கேன்னு யுத்த காலத்துல கூட ஒரு தர்மம்னா அது ராமனிடத்துலதான் பார்க்க முடியும். கோன்பஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவானு கஷ்ட வீரியவானு தர்மஜ்ஞஸ்ட கிருதஜ்ஞஸ்ட. தர்மம் செய்த நன்றியை மறக்காதவர் ராமன். செய்த நன்றியை மறக்காதவர்னா யாரிடத்துல அதை காண்பிச்சார்னா சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயனிடத்துல காண்பிச்சார் அதை ராமன். ராஞ்சநேயன் சீதையை கண்டுபிடிச்சு அங்குலியத்தை கொடுத்துட்டு திரும்பி சூடாமணியை வாங்கிட்டு வந்து ராமனிடத்துல சூடாமணி பிரதானம் பண்ண உடனே சீதைய திருஷ்டா சீதா கண்டேன் சீதையின்னு சொன்ன உடனே அந்த ஆஞ்சநேயனை கிட்ட கூட்டு, அப்பா ஆஞ்சநேயா இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கேப்பா, உனக்கு நான் என்ன கொடுப்பேன், எல்லா லோகத்தையும் கொடுக்கலாம், எல்லா ராஜ்யத்தையும் கொடுக்கலாம், ஆனா என்னால என்ன கொடுக்க முடியும்னு தெரியலையேன்னு ஆஞ்சநேயனை கூட்டு அப்படி சேர்த்து ஆலிங்கனம் சுவாமி தேசிகன் ஒரே கத்தியத்தில் சொன்னார் சுந்தரகாண்டத்தை. அதுல ராமன் ஆஞ்சநேயனை சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிண்டு ஆஞ்சநேயனுக்கு எப்படிப்பட்ட ஆலிங்கன பாக்கியம் அதுங்கிறது எப்ப தெரிஞ்சதுன்னா ராமன்

வந்த காரியமெல்லாம் முடிஞ்சு வைகுண்டத்துக்கு கிளம்புறார். அப்படி வைகுண்டத்துக்கு கிளம்புற பொழுது, ஆஞ்சநேயா நான் வைகுண்டத்துக்கு கிளம்புறேன், நீ என் கூட வான்னு கூப்பிட்டார் ஆஞ்சநேயனை. ஆஞ்சநேயன் சொன்னார், வைகுண்டத்தில் வந்தால் ராமநாமம் சொல்ல முடியாது, ராமச்சரித்திரம் கேட்க முடியாது, ராமனை பார்க்க முடியாது, அதனால நான் இந்த பூலோகத்திலேயே இருந்துண்டு எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலியம்னு ராமச்சரித்திரத்தை சிரவணம் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், ஆஞ்சநேயன் சொன்னது என்னன்னா, ராமா நான் இப்போ உங்களோட கிளம்பி வரணும்னா இந்த திவ்யமான சரீரத்தை இங்கே விட்டுட்டு வேற ஒரு சரீரத்தை எடுத்துட்டு வரணும். எனக்கு இந்த சரீரத்தை இங்க விடுறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா இது என் சரீரமா இருந்தா நான் விட்டுட்டு கிளம்பிடுவேன். இதுல ராமனான உங்க சரீர சம்பந்தம் இருக்கு. சுந்தரகாண்டத்துல என்ன சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிட்டேளே, அது சாதாரண ஆலிங்கனமா? அப்படி உங்க ஹிருதயத்தோட எங்க ஹிருதயம் ஒட்டக்கூடிய அளவுக்கு நீங்க ஆலிங்கனம் பண்ணிட்ட சமயத்துல நீங்க சீதா ராமனாக அப்படியே என் ஹிருதயத்துல ஆவாகனம் ஆயிட்டேன். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அந்த காட்சியை என்னால் இன்னிக்கும்

0: சரீர சம்பந்தம் இருக்கு. சுந்தரகாண்டத்துல என்ன சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிட்டேளே, அது சாதாரண ஆலிங்கனமா? அப்படி உங்க ஹிருதயத்தோட எங்க ஹிருதயம் ஒட்டக்கூடிய அளவுக்கு நீங்க ஆலிங்கனம் பண்ணிட்ட சமயத்துல நீங்க சீதா ராமனாக அப்படியே என் ஹிருதயத்துல ஆவாகனம் ஆயிட்டேன். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அந்த காட்சிய என்னால இன்னிக்கும் காமிக்க முடியும்னு ராமனுக்கு ஆஞ்சநேயன் தன் ஹிருதயத்தை கிழிச்சு காண்பிச்சாராம். அதுல சீதா ராமனாக தான் ஜொலிக்க கூடிய காட்சியை பார்த்து ராமனே புலகாங்கிதம் அடைஞ்சார்னா இதை விட கிருதஜ்ஞதையை வேற எப்படி தெரிவிக்க முடியும்? தன்னையே ஆஞ்சநேயனுக்கு கொடுத்து ஒரு ஆலிங்கன பாக்கியத்தை ஆஞ்சநேயனுக்கு கொடுத்தார்னா அதைத்தான் அப்படிப்பட்ட உயர்ந்த குணமாக தர்மஜ்ஞ்ச கிருதஜ்ஞ்ச சத்திய வாக்கியோ திடவிரதகா. அந்த சத்திய வாக்கியம்ங்கிறது ராமன் திடவிரதமாக இருந்தார், அது ராமனிடத்துல இருந்த ஒரு பெரிய குணம். ஆரண்யத்துல மகர்ஷிகளுக்கெல்லாம் ராமன் அபயப்பிரதானம் அளிச்சுட்டே போறார். கூடிய சீக்கிரம் நான் ராவணனை வதம் பண்றேன்னு அப்போ சீதை கேட்கறா, ராவணன் உங்ககிட்ட அபச்சாரமே பண்ணலையே, எதை வச்சு வதம் பண்ணுவேள்னு. அப்ப ராமன் சொல்றார், என்னுடைய உயிரையே விட்டாலும் விடுவேன், சீதையான உன்னையே பிரிஞ்சாலும் பிரிவேன், லக்ஷ்மணனையே பிரிஞ்சாலும் பிரிவேன், பிராமணர்களுக்கு கொடுத்த சத்தியத்தை நது பிரதிஜாம் சம்ஸ்கிருத்திய பிராமணே பியோ விசேஷதகா, அவளுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தாம இருக்க மாட்டேன்னா ராமன் என்ன இங்கிதமா சொன்னார்? சீதையான உன்னை பிரிஞ்சுத்தான் ராவணன் உன்னை அபகரணம் பண்ணிட்டு போவான், அதையே ஒரு காரணமா வச்சு அதையே ஒரு அபசாரமா வச்சு நான் அவனை அழிப்பேன், உன்னை பிரிஞ்சுத்தான் இதை சாதிக்க போறேன்னு பத்தினிய பிரிஞ்சாவது சத்தியத்தை காப்பாத்தனும், பிராணனை விட்டாவது சத்தியத்தை காப்பாத்தனும்னு ஒரு மனுஷியன் இருந்தால் அது எப்படிப்பட்ட உயர்ந்த குணம்? சத்திய வாக்கியோ திடவிரதகா. தொடர்ந்து நாம் இந்த கல்யாண குணங்களை அடுத்த வாரமும் பேசலாம்.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ராமகுணானுபவம் முதல் பகுதி. உரை வழங்கியவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் பெருந்தேவி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 40.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.1 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு.

கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை பலத்த மழைக்கான வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழியும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 33

காவியமே, நல் ஓவியமே, தேடினோமே திரவியமே, உன் சிறகுகளின் கீழ் இளைப்பாரினோமே, தேனினமே, ஆவிதனை காத்தனவே, பார்த்தனவே, செப்பனவே, இமை நடுவே நின்றனவே, ஆடியதோர் நர்த்தனமே, பாகிலிட்ட அமிழ்தமே, உன்மடியில் தவழ்ந்தோமே, அகந்தை மறந்தோமே, தோள்களில் சுமந்தோமே, உள்ளங்கையில் அடைத்தோமே, வாழ்வீச்சு காலத்தில் அரணாக நின்றனையே, புடமிட்ட பொன்னாய் எத்திக்கும் ஒளிர்ந்தனவே, வடமிட்ட தேராய் வாராய் கூறாய் மங்கள சேதி, கால் கொண்ட தடமதில் போன ஒரு மந்தையின் சிந்தையை திருத்தி வரையறுத்து நெறிப்படுத்தி குன்றிலிட்ட தீபமாய் ஒளிர்வாய் வானொலியே.

நேரம் 3 மணி. ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை 5:27 மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். பாண்டி லட்சுமி பிரியா. நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1669 கிலோஹெட்ஸில் நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலாவதாக குரல் அமுதம்.

0: நெருப்பில் இட்டு வாட்ட வாட்ட தங்கம் ஒளி பெறுவதைப் போல, துன்பம் வாட்ட வாட்ட அதை பொறுத்து கொண்டு தவம் மேற்கொள்ளுகிறவர்களும் புகழ் பெறுவர். குறள் எண் 267 அதிகாரம் தவம்.
1: சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிற்பவர்க்கு.
0: நெருப்பில் இட்டு வாட்ட வாட்ட தங்கம் ஒளி பெறுவதைப் போல, துன்பம் வாட்ட வாட்ட அதை பொறுத்து கொண்டு தவம் மேற்கொள்ளுகிறவர்களும் புகழ் பெறுவர். குறள் எண் 267 அதிகாரம் தவம்.
2: தொடர்வது NCERT.

0: 3.3ல இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
1: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் மாலை 6 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள், இதில் ராஜபார்வை திரைப்படத்தில் உள்ள பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள், சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள், இரவு 7 மணிக்கு மதுரை தென்றல். 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், எழுதியவர் திருமலைக்குமார், சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்று இரவு 7:15 தமிழ் செய்திகள், சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். மானாவாரி பருவத்தில் பயிர் வகை பயிர்கள் உற்பத்தி குறித்து டாக்டர் ஜே ராம்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று இரவு 8 மணிக்கு செய்தியறிக்கை, சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மதுரை தென்றல். 8:30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் எம் அப்துல் காதிர் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல் முருகன். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 மதுரை தென்றல். இன்று இரவு 9:30 அறிவியல் நேரம். அரிய வகை உயிரினம் தேவாங்கு நேர்முகம் பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துணை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ். 10:00 நட்சத்திர நாதங்கள். 11:00 நிகழ்ச்சியின் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்று இரவு 11:10 ஒலிபரப்பு நிறைவு பெறும்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி.

0: கட்டுரை வானொலி. நண்பர்கள் பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் மாலை 6:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் விளம்பர காத்திருக்கும் திரைப்படம் ராஜபார்வை.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிட்டு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: அத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் இடம்பெற்று கேட்டுட்டு இருக்கோம்.

0: அப்பா, பாதே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ! இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்க அவங்க வண்டிய விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படும்.

0: வரமாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

நெஞ்சிருக்கும் நேரம் மாலை 6:25. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெட்ஸில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் வளம் வந்து கொண்டிருப்பது ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து.

தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கு இடையே தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். நார்வே நாட்டின் தலைநகர் ஆஸ்லோவில் இன்று தொடங்கிய இந்த உச்சி மாநாட்டில் இந்தியா, நார்வே, ஸ்வீடன், ஐஸ்லாந்து, ஃபின்லாந்து, டென்மார்க் நாட்டு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து இந்த உச்சி மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் 19 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. இது மேலும் வளர்ச்சியடைவதற்கு இந்த உச்சி மாநாடு வழிவகை செய்யும் என்று எதிர்பார்ப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே உறவுகளை மேம்படுத்த கடந்த 2022 டென்மார்க்கின் கோப்பன்ஹேகன் நகரில் முதலாவது மாநாடு நடைபெற்றது. இந்த உச்சி மாநாட்டின் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐஸ்லாந்து, ஃபின்லாந்து, டென்மார்க் நாடுகளின் பிரதமர்களுடன் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினைகளை சாதகமாக மாற்ற தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் போன்ற பிரச்சினைகளை இந்தியா எதிர்கொண்டதாக கூறிய அவர், உற்பத்தியை அதிகரித்து முன்னேற வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டில் தற்போது 1800 உலகளாவிய திறன் மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதன் மூலம் 20 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 10 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனிடையே மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விளையாட்டுத்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் மற்றும் செயல் திட்டங்கள் குறித்தும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் தங்களது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதாக உறுதிப்பட தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் கட்சியின் பணிகள் மற்றும் மக்கள் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்தின் பொக்கிஷமான சோழர்கால செப்பேடுகளை நெதர்லாந்திலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சி குறித்து

0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் எந்த கருத்தையும் தெரிவிக்காதது வருத்தம் அளிப்பதாக பிஜேபி சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, கடந்த 10 ஆண்டுகளாக வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இதற்கான ஆய்வுகளையும் முயற்சிகளையும் மேற்கொண்டதன் அடிப்படையில் அந்த செப்பேடு இன்று இந்தியா வசமிடம் இருப்பதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் மன உறுதி மற்றும் மன நலன் காக்கும் வகையில் தொலைபேசி வாயிலாக ஆலோசனைகளை பெறலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், நட்புடன் உங்களோடு திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பெற்றோர்கள் 1-4-4-1-6 அல்லது 1-0-4 என்ற கட்டணமில்லை தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற மாவட்ட தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்த திட்டத்தின் கீழ் வருகின்ற 30ஆம் தேதி வரையிலான காலாண்டிற்கு கல்வி தகுதி கொண்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் பதிவு செய்து 5 ஆண்டு காலம் முடிவுற்ற பதிவுதாரர்களும் இம்மையத்தில் பதிவு செய்து 1 வருடம் முடிவுற்ற அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் தகுதியானவர்கள் ஆவர். இவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்திற்கு அனைத்து அசல் சான்றிதழ்கள் வேலைவாய்ப்பு அடையாள அட்டை ஆகியவற்றுடன் நேரில் சென்று விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. tnvelaivaippu.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: தமிழகத்தின் கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கட்டப்பட்டு வரும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டுமானப் பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான பயிற்சி முகாம் ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல்கட்டமாக 325 தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி வாகன ஓட்டுநர்களுக்கான மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் படுகாயமடைந்தனர். மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக நீர்வரத்து வினாடிக்கு 911 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்

0: சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான்பட்டரில் நடைபெற்ற 30 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகர்ணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-19 21-15 என்ற செட்கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ பாப்போ தோமா ஜூனியர் பாப்போ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கு இடையே தொழில்நுட்பம் நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணிக்கு வயது 90 அன்புள்ள கண்மணியாகிய
1: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இசையோடு என்றும் நீங்கள்
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. 6:41 மனதிற்கு இனிமையை அளித்தரும் கானங்களாய் கேட்கலாம் மதுர தென்றல்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

இசையோடு இணைந்திருக்கும் நேரம் மாலை 6:51. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க மதுரை தென்றல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியாக இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார். தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 முதல் 90 நாட்கள் என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 7:00. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் மீண்டும் தொடர்கிறது மதுர தென்றல்.

நெல்லை மாநகராட்சி சார்பில் மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணா உத்தரவின்படி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டலத்துக்கு உட்பட்ட பாளையங்கோட்டை பேருந்து நிலைய பகுதியில் தேசிய டெங்கு ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தென்மேற்கு பருவமழை தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து துறை சார்ந்த அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நீர்வளத்துறையின் மூலம் மழைநீர் வழிந்தோடும் இடங்களை ஆய்வு செய்து நீர் தேங்காமல் செல்வதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், ஆக்கிரமிப்பு இடங்களை தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அதுபோன்று பொதுப்பணித்துறையின் மூலம் மழைக்காலங்களில் பொதுமக்களை தங்க வைப்பதற்கான கட்டடங்களை தேர்வு செய்து நல்ல நிலையில் உள்ளதா என ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என கூறினார். மேலும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பாலங்களின் அடியில் மழைநீர் வடிந்தோடும் இடங்களை தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் வடிகால் அணைத்து மழைநீர் தங்குதலை இன்றி செல்வதற்கு தேவையான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், மேலும் நீர்நிலைகளில் உடைப்பு ஏற்படும் இடங்களை கண்டறிந்து சரி செய்வதற்கான பணிகளை துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மரம் வெட்டும் இயந்திரங்கள், ஜேசிபி இயந்திரம் போன்ற இயந்திரங்களை தயார் நிலையில் வைப்பதோடு அதனை இயக்குவதற்கான பணியாளர்களுடன் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், மின்சாரத்துறை மூலம் இடி, மின்னல், வெள்ளம் போன்ற நேரங்களில் தேவையான மின்கம்பங்கள், மின் மாற்றிகளுடன் உடனடியாக சரி செய்து பொதுமக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்ட அவர், அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து இயற்கை பேரிடர் காலங்களில் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றானதும் ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமாகவும், நெல்லைக்கு வேலியிட்டு காத்தல் என திருநெல்வேலி பெயர் வர காரணமான சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். கடந்த 2018 ஆண்டு திருக்கோவிலில் திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக அதிகாலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு காலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மகா மண்டபத்தில் கலசங்கள் வைத்து யாகம் வளர்த்து பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் திருக்கோவில் வளாகத்தில் ஊர்வலமாக சுவாமி நெல்லையப்பர் அல்லது காந்திமதி அம்பாள் விமானத்திற்கு எடுத்து வரப்பட்டு பூஜிக்கப்பட்ட கும்பநீரால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலசங்களுக்கு பட்டு வஸ்திரம் மாலை அணிவித்து தீபாராதனை நடைபெற்றது. 12 வகுப்பு பொதுத் தேர்வு வெளியான நிலையில் நெல்லை மாநகராட்சி பள்ளி மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளனர். அவர்களை மேயர் ராமகிருஷ்ணன் பாராட்டினார். நெல்லை கல்வி மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளிலேயே டவுன் கல்லணை பெண்கள் மாநகராட்சி பள்ளி மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதன்மை இடங்களை பிடித்துள்ளனர். மாணவி சக்திஹரிணி வணிக கணிதம் பாடப்பிரிவில் பயின்ற இவர் 600 to 587 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் மாநகராட்சி பள்ளிகளில் முதலிடம் பிடித்துள்ளார். மாணவி ஜெயஸ்ரீ வணிக கணித பாடப்பிரிவில் 582 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும், மாணவி அன்பரசி கணினி அறிவியல் பாடப்பிரிவில் பயின்று 574 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளார். வெற்றி பெற்ற மாணவிகளை நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் பள்ளிக்கு நேரில் சென்று சாதனை படைத்த 3 மாணவிகளுக்கும் சால்வை அணிவித்து கௌரவித்து சன்மானம் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் மாணவர்களின் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேரணி நடைபெற்றது. செவிலியர்களை போற்றி பாராட்டும் வகையில் நடைபெற்ற விழாவில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் ரேவதி பாலன் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து செவிலியர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கி பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் திருவுருவப் படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியர்கள், செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் என 500 மேற்பட்டோர் கலந்து கொண்ட பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த நித்திய கல்யாணி அம்பாள் சமயதே வரகுண பாண்டீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சுமார் 60 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள

0: நடைபெற்றது. பணிகள் நிறைவு பெற்று மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனையொட்டி யாகசாலை பூஜையிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மூலவர் அம்பாள் கோபுரங்கள் மற்றும் சுவாமி அம்பாள் பரிவார தேவதைகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாதாரணை பூஜை நடைபெற்றது.
1: திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் திருமலை குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நகர்ப்புற பகுதிகளில் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் எதிர்கொள்ளும் சவால்கள், அதன் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நீட் தேர்வு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், நீட் தேர்வில் உள்ள குறைபாடுகளை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை நேர்மையான முறையில் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். தில்லியில் சாலை வசதிகளை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சோனா நெடுஞ்சாலை ஆறுவழிப்பாதையை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி பகுதியில் 87,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,850 கிலோமீட்டர் சாலைப் பணிகள் முடிவடைந்துள்ளதாக தெரிவித்தார். 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 225 கிலோமீட்டர் சாலைப் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். விரைவு சாலைகள், உயர்மட்ட சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகள் மூலம் தில்லியில் சாலை போக்குவரத்து நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஆப்பிரிக்க தினம் தொடர்பான மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இந்தியா ஆப்பிரிக்கா இடையே வளர்ச்சி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட்டு வருவதாக கூறினார். ஆப்பிரிக்க நாடுகளின் திறன் மேம்பாட்டிற்கும் கட்டமைப்பு, நிலையான வளர்ச்சி, நிர்வாக சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மேம்பாட்டிற்கு இந்தியா ஒத்துழைப்பு அளிக்கும் என்று திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது முப்படை வீரர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திரா துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், நமது முப்படை வீரர்கள் பாகிஸ்தான் தீவிரவாத கட்டமைப்புகளை துல்லியமாக தாக்கி அழித்ததாக கூறினார். தேசிய நலனுக்காக அமைதியை நிலைநாட்டி வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திரா துவிவேதி அறிவுறுத்தினார். கேரளம் மாநிலத்தின் நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை தயார் செய்ய சிறப்பு குழு அமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தெரிவித்துள்ளார். அம்மாநில முன்னாள் அமைச்சரவைச் செயலர் டாக்டர் கே என் சந்திரசேகரன் தலைமையிலான இந்த குழுவில் கூடுதல் தலைமைச் செயலர் திரு ஜோதிலால், பொருளாதார நிபுணர்கள் டாக்டர் நாராயணன், டாக்டர் வீரமணி உள்ளிட்டோர் இடம்பெறுவார்கள்.

0: என்று திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பாண்டு கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்களை தடையின்றி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நடப்பு கரீஃப் பருவத்தில் மொத்த சாகுபடி பரப்பில் 40% 25 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கு தேவையான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்காக 383,000 மெட்ரிக் டன் யூரியா, 105,000 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 83,000 மெட்ரிக் டன் பொட்டாஸ் உரங்களை உடனடியாக தமிழகத்திற்கு வழங்கிட பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தின் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏலகிரிமலை கோடை கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இணைய வழி நிதி மோசடிகள், ஓடிபி மோசடி, போலி அழைப்புகள், சமூக வலைதளங்களில் நடைபெறும் குற்றங்கள் உள்ளிட்ட சைபர் குற்றங்கள் குறித்து இந்நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இத்தகைய குற்றங்களிலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. அதேபோல் சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவது தொடர்பாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்களை பதிவு செய்யும் தேசிய இணையதளமான www.cybercrime.gov.in மற்றும் இலவச உதவி எண் 1930 பற்றியும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு வழங்கப்பட்டது.
0: நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வெறிநாய் மற்றும் ஆபத்தான தெருநாய்களை கருணை கொலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா, திரு என் வி அஞ்சாரியா ஆகியோரை கொண்ட அமர்வு தெருநாய்களை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. தெருநாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வந்த ஊடக செய்திகளை அடுத்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கு விசாரணையை கடந்த ஆண்டு தொடங்கியது. உத்தரகாண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான பி சி கந்தூரி டேராடூனில் இன்று காலமானார். அவருக்கு வயது 91. முன்னாள் ராணுவ மேஜர் ஜெனரலான கந்தூரி 2 முறை உத்தராகண்ட் முதலமைச்சராகவும் மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ராணுவத்தில் சிறப்பாக பணியாற்றிய மேஜர் ஜெனரல் கந்தூரி மத்திய அமைச்சராகவும் உத்தராகண்ட் முதலமைச்சராகவும் சிறப்பாக செயலாற்றியதாக கூறியுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தங்க நாற்கர சாலை திட்டம், தேசிய நெடுஞ்சாலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கந்தூரியின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதாக புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது முதலமைச்சர் பதவிக்காலத்தில் உத்தராகண்டின் வளர்ச்சிக்காக சிறப்பாக பணியாற்றியதாக கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், உத்தராகண்டின் வளர்ச்சிக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் ரிஷப் பந்துக்கு பதிலாக கே

எல் ராகுல் துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் 6ஆம் தேதி முலான்பூரில் தொடங்குகிறது. தரம்சாலா, லக்னோ மற்றும் சென்னையில் இரு அணிகளுக்கும் இடையே 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ளன. உலகக்கோப்பை செபக் டாக்ரோ போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:26.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் மல்லிகை மற்றும் சம்மங்கி மலர் சாகுபடி குறித்த தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் சிவகங்கை மாவட்டம் குண்டக்குடி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் வேளாண்மை நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தூர் குமரன் அவர்கள்.
3: நீரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த செடி உருவாகிற வரைக்கும் 3 நாளைக்கு ஒருக்கு அந்த புது குழந்தை உருவாகிற வரைக்கும் தண்ணி கொடுக்கணும். அதற்கப்புறம் 4 நாள்ல இருந்து அந்த மண்ணோட தன்மையை பொறுத்து, இப்ப நீங்க தண்ணி பாய்ச்சறீங்க, அது ஒரு வாரத்துல காஞ்சி போச்சு, நிலமே காஞ்சி போச்சுன்னா அந்த ஒரு வார இடைவெளி அந்த நிலத்துல வந்து அந்த காயிற தன்மையை, அதாவது வந்து எப்படி தண்ணியை பார்த்துக்கணும்னா, நமக்கு வந்து ஆயிச்சல் வந்து 25% இருக்கணும். அது நமக்கு கண்டுபிடிக்க முடியாது, எல்லாரும் அந்த டெஸ்ட் பண்ண முடியாதனால நம்ம வீட்டு குழந்தைய கொண்டுட்டு போய் அங்கே நடக்க விடணும். அந்த பிஞ்சு பாதம் வந்து லேசாக அமுங்குச்சுன்னா அன்னைக்கு தண்ணி தேவையில்லை. எப்போ அதோடைய பாதம் வந்து நிழல் தெரியலையோ, இது வந்து விவசாயிகள் லாங்குவேஜில் தெரியலையோ, அந்த தண்ணி கட்டணும் அப்படின்னு அர்த்தம். நம்ம போகும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஈரம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய வெயிட்டுக்காக கீழே இறங்கும், ஆனால் அந்த குழந்தைகளுடைய பாதம் வந்து அந்த லைட் வெயிட்னால வந்து இறங்காது. ஸோ அப்போ இறங்காத சூழ்நிலையில் அந்த மறுபடி தண்ணி கட்டணும். அந்த இடைவெளி வந்து 4 நாட்களாக இருக்கலாம், மண்ணுடைய தன்மையை பொறுத்து அந்த 6 நாட்களாக இருக்கலாம், இல்லது 8 நாட்களாக இருக்கலாம். இந்த இடைவெளியை தீர்மானிச்சுட்டு அந்த இடைவெளியில் தண்ணி கொடுத்தோம்னா நமக்கு போதுமான ஈரம் இருக்குதுன்னு அர்த்தம். உரங்கள் போடுறோம் இல்லையா, அது வந்து நீர் மூலம் தான் எடுக்க முடியும். நீங்கள் எவ்வளோ தான் நான் நிறைய உரம் போடுறேன், ஆனால் தண்ணி பாய்ச்சறது இல்லை அப்படின்னா உரம் வந்து எடுக்க முடியாது. உரத்தை வந்து நீர் தான் போய் கரைக்கும். கரைச்சி செடிக்கு பிடிக்கிற வடிவத்தில் அங்கே மண்ணில் நுண்ணுயிர் கிருமிகள் நிறையா இருக்குது, அந்த கிருமிகள் தான் மாற்றி கொடுக்கும். சோஸ்பெர்லம், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம், இதை புறமே நம்மளுடைய இப்போ ஒரு விவசாயி போய் ஒரு நம்மளுடைய யூனியன் ஆஃபீஸில் வேளாண்மை துறையிலேயோ தோட்டக்கலை துறையிலையோ காய்கறி விதையோ நெல் விதையை வாங்க போகிறாங்கன்னா அதில் ஒரு புரிதல் இல்லை நமக்கு. நான் நெல் விதை தான் வாங்க போனேன், ஆனால் அவர் ஒரு பாக்கெட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாரு, இதை ஒரு 50 ரூபா வாங்குறாரு, அசோஸ்பியலில் வாங்க சொல்கிறாங்க, பாஸ்போபாக்டீரியா வாங்க சொல்கிறாங்கன்னு, அது எதுக்காகன்னு தெரியல. ஆனால் என்னென்னா, இந்த மளிகை மட்டும்லாம் எந்த பயிர்களாக இருந்தாலும் சரி, நம்ம போடுற எந்த இயற்கை உரமாக இருக்கட்டும் செயற்கை உரமாக இருக்கட்டும் செடி அப்படியே எடுக்க முடியாது. அதில் மண்ணில் வந்து அந்த சமயக்காரங்கன்னு சொல்ல முடியும், அந்த மைக்ரோவ்ஸ் நிறையா இருக்குது, நுண்ணுயிர்கள் பெருக்கம் நிறையா இருக்கணும். அது மண்ணில் நமக்கு வந்து செயற்கை உரங்களை போட்டு போட்டு அதை அழிச்சதுனால இந்த பேக்கெட் கொடுக்குறோம் நம்ம அசோஸ்பியலும், நுண்ணுயிர் உரங்கள் கொடுக்குறோம், நுண்ணுயிர் இது போய் மண்ணில் போய் நுண்ணுயிர் பெருக்கத்தை உருவாக்கி இதுதான் செடிக்கு பிடிக்கிற வடிவத்தில் அந்த உரங்களை மாற்றி கொடுக்கும். அப்போ செடி நல்லா வளர்ச்சி அடையும். செடிக்கு பிடிக்கிற வடிவத்தில் மாற்றி கொடுக்குற நுண்ணுயிர்கள் பெருக்கத்தை நம்ம உருவாக்கணுங்க. இப்படி பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் இந்த செடிகள் இப்படியே வளர்ந்துட்டுருக்கும், இலைத்தலைகள் நிறையா இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் மளிகையை பொறுத்த மட்டும் இல்லை, இலைகளில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது. மஞ்சள் ஆகிறதோ இல்லாட்டி ஒரு புள்ளி வந்து பூச்சி வந்து அந்த இலையை கடிச்சு சாப்பிட்றதோ இருக்கக்கூடாது. ஒரு 2000 இலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதில் பாதி பூக்கள் அது உருவாகும், அதுதான் கணக்கு. மளிகையை பொறுத்த மட்டும் இல்லை, பாதிக்கு பாதி, அதில் இலையே 1000 தான் இருக்குது அப்படின்னா 500 பூக்கள் தான் வரும், அப்போ இலை குறைஞ்சி போயிடும். அப்போ இலைகளை வந்து நல்லா புஷ்டியாக வச்சுருக்கணும் நம்ம. அப்போ இலைகள் பெருக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கணும். அப்போ இலைகள் வந்து நிறைய உருவாகிட்டு வந்துச்சுன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து 6 மாதம் கழிச்சு இல்லை 8 மாதம் கழிச்சு மண்ணோட தன்மையை பொறுத்து பூக்க விட ஆரம்பிச்சிடும். அந்த பூக்க ஆரம்பித்ததுலேருந்து 1 வருஷத்தில் ஸ்டெபிலைஸ் ஆகி நிலையான மகசூலை கொடுக்கும். உதாரணத்துக்கு 1 ஹெக்டேருக்கு நீங்கள் மளிகை சாகுபடி பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட 10-12 டன் வரைக்கும் நம்ம மளிகை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், 10,000 கிலோ வரைக்கும் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது தரமாக மெயின்டைன் பண்ணால் இந்த 10 டன்னிலிருந்து 10,000 கிலோலேருந்து நான் 8,000 கிலோ தான் எடுக்கிறேன், 6,000 கிலோ எடுக்கிறேன்னா என்னுடைய பராமரிப்புடைய கவனங்கள் சரியாக இல்லைன்னு அர்த்தம். போதுமான அளவு உரங்களையும் இதையும் போட்டுவோம். தூரமாக இருந்து பார்க்கும்போது மஞ்சள் மஞ்சளாக இருக்குதுன்னா அந்த தாவரங்கள் வந்து அதிகமான பூக்களை கொடுக்கும்.

0: வாய்ப்புகள்லாம் இருக்காது. ஸோ இதில் இந்த இப்படி செடியை ஆரோக்கியமாக பாதுகாத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூக்கள் விட ஆரம்பித்து அதில் வந்து சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா இந்த செயற்கை உரங்களை அவாய்ட் பண்ணுற விவசாயிகள் இயற்கை வெளியில் போகக்கூடிய மண்புழு உரமோ மாட்டுச்சாண உரமோ ஆட்டுச்சாண உரமோ போட்டு வளர்க்குறவங்களுக்கு பெரிய பூவில் பாதிப்பு வராது. பட்டர்ஃப்ளைங் மாதிரி பூச்சிகள் வந்து அந்த பூ மொட்டில் போய் முட்டை போட்டு போயிடும். முட்டை போட்டவுடனே அது சின்ன புழுவாக வந்து அது பெனிட்ரேட் ஆகி பூ விரிகிறதுக்கு முன்னாடியே உள்ளே போய் உட்காந்துக்கும். இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக பூச்சிகளை விரட்டோம்னா பூச்சி விரட்டி கரைசல்கள் நிறையா இருக்குது. அது 5 இலை கரைசல் இருக்குது, 10 இலை கரைசல் அதெல்லாம் அடிக்கலாம். இல்லை நீம் ஆயில் கடையிலே கிடைக்குது, அது வாங்கி 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி போட்டு அதை வந்து பீரியாடிக்கலாக ஸ்ப்ரே பண்ணணும். பூச்சிகள் வந்ததுக்கப்புறம் இது வந்து பூச்சிகளை கொல்லாது.
1: இதுவரை மல்லிகை மற்றும் சம்மங்கி மலர் சாகுபடி குறித்த தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் வேளாண்மை நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தூர் குமரன் அவர்கள். நிறைவு பெறுகிறது பண்ணை செய்தி.
2: நேரம் 7:31.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணும் மணியும். இன்றைய நமது மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் மானாவாரி பருவத்தில் பயிர் வகை பயிர்கள் உற்பத்தி என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக விவசாயிகள் ஒரே பயிரை தொடர்ந்து சாகுபடி செய்யாமல் சுழற்சி முறையில் சாகுபடி செய்வது சிறப்பு. அதிலும் பயிர் வகை பயிர்களை உற்பத்தி செய்யும் போது நிலத்தின் வளம் மேம்படும் என்பது அறிவியல் பூர்வமான உண்மை. அதிலும் மானாவாரி நிலத்தில் பயிர் வகை பயிர்களை சாகுபடி செய்யும் போது நில வளம் மேம்பட்டு மகசூல் கூடுதலாக கிடைக்கும். இது குறித்த பல தகவல்களை நமக்கு வழங்குகின்றார் ராமநாதபுரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜே ராம்குமார் அவர்கள்.
1: பொதுவா பாத்தீங்கன்னா ஹாரிப்பு ராவி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு இந்த பருவத்துல மானாவாரியில அதிகமான பரப்புல அதிக அளவுல பயிர் பண்ணக்கூடியது இந்த பயிர் வகைப்பேர்னு சொல்லக்கூடிய உளுந்து, பாசி பயிர், தட்டப்பயிர், துவரி எல்லாம் பண்றாங்க. இது நமக்கு ஒரு பிரதான பயிர் இந்த ஏரியாவில் கரிசல் காட்டில் போடுறாங்க. ஊடு பயிரும் போடுறாங்க, தனி பயிரும் போடுறாங்க. பெரும்பாலும் ஊடு பயிர் போடுறாங்க, கொஞ்சம் இடங்கள் தனி பயிரை போடுறாங்க. தனி பயிர் பெரும்பாலும் இறைவெல்லாம் அதிகமாக போடுறாங்க, மானாவாரி ஊடு பயிரை தான் போடுறாங்க. ஆனால் காலத்தின் கட்டாயம் அவங்களுக்கு. இப்போ நமக்கு ஓரளவு சில இடத்துல மழை கிடைச்ச பகுதியில் விதப்பு ஆயிடுச்சு, சில இடத்துல விதப்பு ஆக வேண்டியிருக்குது. சீசன் பார்த்து சில இடத்துல பயிராகிருக்கு. ஆனால் அந்த பயிர் வகை பயிர்களில் மொச்சையோடு போடுறாங்க. சொல்லுங்க, இந்த பயிர் வகை பயிர்களில் பொதுவாக ஆரம்ப காலத்தில் என்ன பூச்சியில் வரும், எப்படி விவசாயிகள் அறிஞ்சுக்கிற முடியும், அதை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பொருளாதார சேதம், இயற்கை வழிமுறை எல்லாம் நிறைய சொல்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
2: மானாவாரியாக வந்து தென் தமிழகத்தில் வந்து உளுந்து, பாசி, தட்டை இதெல்லாம் வந்து நிறைய நம்ம விவசாயிகள் சாகுபடி செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இப்போ ஆல்ரெடி விதைப்புகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் பேர் விதைப்பு முடிச்சுட்டாங்க. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பயிர் வகை பயிர்களில் வந்து சார் உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் வந்து வர ஆரம்பிக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பயிர் வகை பயிர்களில் வந்து தாக்கக்கூடிய பூச்சிகளை வந்து நம்ம வந்து வகைப்படுத்தலாம். அதில் வந்து சார் உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் சொல்லலாம். அதுக்கப்புறம் தண்டை துளைக்கக்கூடிய ஒரு ஈ இருக்குது, தண்டு ஈன்னு பேர். அதுக்கப்புறம் காய்ப்புழுக்கள் நிறையா இருக்குது. பூவை சாப்பிடக்கூடிய ஒரு வண்டு இருக்குது, பிளிஸ்டர் பீட்டுன்னு சொல்லக்கூடிய

0: புலவண்டுகள் இதெல்லாம் இருக்கு. இதுல வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் வந்து பரவலாக தென்பட்டு பயிர்களை வந்து தாக்கக்கூடியது.
1: ஆரம்ப காலத்தில் மட்டுமா அந்த சாறு உறிஞ்சி பூச்சி வருமா, இல்லை வளர்ச்சி காலம் காலத்தில் வரும்?
0: மேக்சிமம் சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் மிக அதிக அளவில் தென்படும். சீதோஷ்ண நிலையை பொறுத்து மாறுபடும். சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து அஸ்வினி பூச்சி வந்து தாக்கும். அஸ்வினி பூச்சி நல்ல உருண்டைய கரும் பச்சை நிறத்தில் இருக்கும். அதுக்கப்புறம்
1: காய்கறிஞ்சக்கூடிய
0: பூச்சி இதெல்லாம் வந்து சாருஞ்சக்கூடிய பூச்சிகள். இலைப்பேன் வந்து வரும். அந்த இலை சுருட்டை நோய் அப்படின்றத வந்து பரப்பக்கூடிய
1: மிளகாய்க்கெல்லாம்
0: வருது இல்லையா, அதே மாதிரி வந்து பயிர் வகை பயிர்களுக்கு வரும். இல்லை முதலாவதாக நம்ம வந்து அஸ்வினி. அஸ்வினி பார்த்தீங்கன்னா பயிர்களில் வந்து நல்லா உருண்டை உருண்டையாக இருக்கும். அந்த
1: இடத்துல பார்க்கலாம் எப்படி, அதாவது அறிகுறிய பயிருடைய பாகத்தா பார்க்கலாமா, இல்லை பூச்சிகளை அஸ்வினியை பார்க்கலாம்?
0: அஸ்வினியை நம்ம பார்க்கலாம். அஸ்வினி வந்து பயிரோட நுனி இலைகள் அதுக்கப்புறம் வந்து பூமொட்டுகள் பூக்கள் இந்த பகுதிகளில் வந்து நம்ம
1: ஆரம்ப காலத்தில் மொட்டு பூலாம் வர வாய்ப்பு இல்லை. இல்லை
0: இலைகளில் கூட நுனி இலைகள்லையும் இருக்கும். நுனி பகுதிகளில் வந்து நிறைய கூட்டம் கூட்டமாக இருந்துட்டு இதை வந்து சாரை உறிஞ்சு உண்ணும். இதோட உடல் பகுதி பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாக இருக்கும். மேல் பகுதியில் வந்து இரு குழாய்களோட அந்த உடல் அமைப்பு தென்படும். இதோட வாய்ப்பகுதி வந்து நம்ம ஸ்ட்ரா குடிக்கிறோம் இல்லையா, ஜூஸ் குடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரா மாதிரி இருக்கும். அதை வச்சு இலைகள்லையோ பூக்கள்லையோ மொட்டுகள்ல இருந்தோ சாரை உறிஞ்சு உண்ணும். உறிஞ்சு உண்ணிட்டு ரொம்ப அதிகமாக உணவு உட்கொள்ளும் போது இது வந்து எச்சங்கள் வந்து வெளியிடும். அந்த எச்சங்கள் பார்த்தீங்கன்னா தேன் போன்ற ஒரு திரவத்தை வந்து வெளியிடும். அதான் வந்து அதோட எச்சம். அது இனிப்பு சுவையோட தான் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்றதுக்காக எறும்புகள் நடமாட்டம் இருக்கும். ஆக அஸ்வினி வந்து தாக்கப்பட்ட செடிகளில் வந்து எறும்புகள் நடமாட்டத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம்.
1: இப்போ அஸ்வினி பாதிப்பு இருந்தாலும் எறும்பு வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
0: ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அந்த தேன் போன்ற திரவத்துக்கு மேலே நாளடைவில் என்ன ஆகும்னா கருமை நிற பூஞ்சானம் ஒன்று படர ஆரம்பிக்கும். அது வந்து இலைகளுக்கு மேலே வந்து ஃபுல்லாக படறதுனால இலைகளோட பச்சைத்தன்மையை வந்து ஃபுல்லாக மறைச்சிடுது. பச்சையை வந்து மறைக்கப்படுறதுனால ஒளிச்சேர்க்கை தடைபடுது. அதனால வந்து செடியோட வளர்ச்சி கொன்றும். அதனால வந்து மகசூல் வந்து வெகுவாக பாதிக்கப்படும். மஞ்சள் நிறமாகும். அப்புறம் இன்னொரு முக்கியமான சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சி பார்த்தீங்கன்னா வெள்ளையி. வெள்ளையி தான் வந்து இருக்கிறதுலே வந்து இந்த பயிர் வகை பயிர்களுக்கு வந்து முக்கியமான ஒரு எதிரி. உளுந்து பாசியில் வரக்கூடிய மஞ்சள் தேமல் நோய் அது வந்து ஒரு வைரஸ் நோய் சரிங்களா, வைரஸ்னால வரக்கூடிய ஒரு நச்சுயிரி நோய். அந்த நச்சுயிரி நோயை வந்து அதாவது நோய் தாக்கப்பட்ட செடியிலிருந்து இன்னொரு நல்ல ஹெல்த்தியான செடிக்கு வந்து பரப்பக்கூடியது வந்து இந்த வெள்ளையீக்கள் தான். இந்த வெள்ளையி வந்து நம்ம வந்துருச்சுன்னா பயிரை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். நார்மலாகவே வயலில் வந்து நடந்து போனாவே நீங்கள் பார்க்கலாம், செடியை தட்டும் போதே பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக ஒரு சின்ன ஈக்கள் வந்து பறக்கிற மாதிரி தெரியும். ஆமாம், கூட்டம் கூட்டமாக பறக்கும். அதை வச்சு வந்து நீங்கள் வெள்ளையி தாக்குதல் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இலைகளில் வந்து அடிப்பகுதியில் இருக்கும் இந்த வெள்ளையீக்கள் நுனிப்பகுதியிலையும் வந்து காணப்படும். முக்கியமாக வந்து இலைகளுக்கு அடிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டுனாவே போதும், நீங்க இலைய வந்து லேசா தட்டினாவே போதும் கூட்டம் கூட்டமா பறக்கும்.
2: தொடர்வது மெல்லிசை பாடல்.

0: நமது மண்ணுமணியம் நிகழ்ச்சியில் மானாவாரி பருவத்தில் பயிர் வகை பயிர்கள் உற்பத்தி என்பது குறித்து முனைவர் ஜே ராம்குமார் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: இலைப்பேன் வந்து பார்த்தீங்கன்னா இலை சுருட்டை நோயை வந்து பரப்பக்கூடியது. இந்த இலைப்பேன்களோட குஞ்சுகளும் வளர்ந்த பூச்சிகளும் இலைகளுக்கு அடியிலிருந்து சாரை உறிஞ்சும். அதனால பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து விளிம்பு ஓரங்கள்லாம் வந்து உள்நோக்கி சுருள ஆரம்பிச்சிடும். பல்சஸ்ல வந்து மைட்டு வந்து இந்த சிலந்தி பூச்சி சிலந்தி பூச்சிகளோட தாக்குதல் வந்து ரொம்ப கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாகலாம் இருக்கு. ஆமாம், இந்த சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் மாதிரி அந்த மைட்டோட டேமேஜ் இருக்கு. பொதுவாவே வந்து ஒரு பேக்கேஜ் ஆஃப் பிராக்டிஸ் ஒன்று இருக்கு, அதுல வந்து விதை நேரத்தில இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். சாருஞ்சக்கூடிய பூச்சிகள் வந்து கண்டிப்பா வந்து இந்த வறண்ட காலநிலையில வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், ஏன்னா அதோட இனப்பெருக்கத்தினால. அதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு வந்து விதை நேர்த்தி கண்டிப்பா அவசியம் பண்ணியே ஆகணும். விதை நேர்த்தி பண்றதுக்கு இமிடாக்ளோபிரீட் 600 FS அப்படின்னு ஒரு மருந்து இருக்குங்க. அதை வந்து 1 கிலோ விதைக்கு 5 மில்லி என்ற அளவுல கலந்து விதை நேர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் விதை செடியோட ஆரம்ப கால அந்த சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளோட தாக்குதல் வந்து கண்டிப்பா வந்து குறையறதுக்கான, ஏன்னா இந்த செடிகளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது இந்த விதை நேர்த்தி.
2: இந்த அளவு மருந்தை திரும்ப நினைவுபடுத்தணும், ஏன்னா ஒரு தடவை சொல்லும்போது உங்களுக்கு ரீச் ஆகலைன்னு சொல்றேன்
1: சார். அந்த மருந்து வந்து விதை நேர்த்தி செய்யக்கூடிய மருந்து வந்து இமிடாக்ளோபிரீட் 600 FS அப்படின்ற
2: ரெண்டு வருதா?
1: ஆமா, அதுல

0: நிறைய இருக்கு. எஸ்
1: இல்ல லிக்விடா வருது.
0: இது எஃப்எஸ்ன்றது வந்து
1: விதைநிலத்திற்கு தனியா
0: 600 எஃப்எஸ் சரிங்களா. அது 1 கிலோ விதைக்கு 5 மில்லி. நல்ல வந்து எல்லா விதைகளையும் நல்லா படுற மாதிரி நல்லா போட்டு கலந்து ஒரு அரை மணி நேரம் வந்து
1: சோக் ஆகுமா?
0: கண்டிப்பா ஆகும் சார். அது அரை மணி நேரம்
1: விதை எங்க நம்ம தெரியும். 8 கிலோ விதை பயன்படுத்துறாங்க கிட்டத்தட்ட ஒரு
0: போதும் போறோம். 8x40 இல்லையா, 40 மில்லி
1: முறையில
0: தனியா ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்ல மருந்த போட்டு ஒரு குச்சியை வச்சு நல்லா கலக்குனாவே யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸ்ப்ரெட் ஆகிட்டு அதை வந்து நல்ல நிழல்ல வந்து ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் உலர வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம விதைக்கலாம்.
1: ஏற்கனவே நமக்கு வந்து அதுல வந்து உயிர் பூசணம் கலந்துருக்காங்க, இல்ல கெமிக்கல் எல்லாம் கலந்துதான் வருது. இப்ப சர்டிபிகேட் எல்லாம் வாங்கும்போது அப்படி இருக்கும்போது இதை வந்து செய்யறதுனால அது பாதிப்பு ஒன்றும் வராது.
0: இல்ல அதனால வராது, அதனால ஒன்னும் வராதுங்க. கண்டிப்பா வந்து நம்ம இதை
1: விதைக்கு முன்னாடி
0: விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த விதை நேர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம ரைஸ் எவ்வியம் வந்து நம்ம பண்ணும்போது அது உயிர்
1: உயிர் உயிர் தான் அது
0: உயிர். அது
1: பலவே
0: நம்ம பண்ணும்போது இந்த கெமிக்கல்ல வந்து நம்ம
1: செய்யக்கூடாது. ஏதாவது ஒண்ணுதான் பண்ணணும்.
0: ஏதாவது ஒண்ணுதான்
1: பூச்சி சாரூஞ்சி தடுப்புக்காக செய்யறோம். அது நமக்கு சத்து கிடைக்கிறாக்க.
0: ஆமா,
1: ஆனா விவசாயிகள் பழக்கமான ரைஸ் எவ்வியம்
0: இன்னொன்னு நான் வந்து வலியுறுத்தி சொல்றது என்னன்னா, சில ஏரியாக்கள்ல வந்து இந்த மஞ்சள் தேமல் நோய் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல வந்து கண்டிப்பா வந்து நம்ம இந்த ரசாயனத்தை அதாவது இமிடாக்ளோபிரிட் 600 எஃப்எஸ் கொண்டு நம்ம விதைநேர்த்தி பண்ணிட்டு விதைக்கிறது வந்து சால சிறந்தது.
1: ஏன்னா அது வந்தாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து அதிகமா வருது. உளுந்தல் குறைவா தான் இருக்கு, தோரிய குறைய தட்டப்பில குறைவா, ஆனா பசிப்பீர் முழுமையா வந்துடும்,
0: முழுமையா வந்துடும். ரொம்ப
1: பரப்புறது வெள்ளை தான்,
0: வெள்ளை தான். அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம இந்த
1: ஆனா இந்த தொழில்நுட்பம் சென்றடைஞ்சிருக்க விவசாயிகளுக்கு. ஏன்னா ரைஸ் எவ்வியம் சென்றடைந்த மாதிரி இந்த இமிடாக்ளோபிரிட் சொல்றீங்களா, அது சென்றடைஞ்சிருக்கா
0: சார்? இது வந்து நம்ம வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலியமாகவும் வேளாண்மை துறை மூலியமாகவும் நடத்தப்படுற எல்லா இந்த பயிற்சிகள்லையும் வந்து நாங்கள் வந்து விவசாயிகள்கிட்ட வந்து இதை பரவலாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், மக்காச்சோளத்தில் வந்து இந்த படைப்புழு வந்தது இல்லையா? படைப்புழுக்கு வந்து நம்ம கண்டினியூஸ் எஃபர்ட் எடுத்தோம். பல்கலைக்கழகமும் சரி, வேளாண்மை துறையும் சரி, பல பயிற்சிகள் மூலியமாக வந்து என்ன நிர்வாக முறைகள் வந்து கடைபிடிக்கணும்னு நம்ம சொன்னோம். அதில் முக்கியமானது வந்து விதைநேர்த்தி. விவசாயிகள் வந்து நமக்கு தெரியும் மக்காச்சோளம் வந்து ஆல்ரெடி விதைநேர்த்தி பண்ணி தான் வருது. இருந்தாலுமே நாங்கள் சொல்லக்கூடிய அந்த ரசாயனத்தை வந்து விதைநேர்த்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விவசாயிகள்
1: என்ன பண்ணா தான் பாதுகாப்பு கிடைக்கும்னு நினைச்சிட்டாங்க.
0: ஆமாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை ஈக்களோட நடமாட்டத்தை வந்து நம்ம கண்காணிக்கணும். அது கண்காணிக்கிறதுக்கு வந்து மஞ்சள் நிற ஒட்டும்பொறி சரிங்களா
1: சொல்றாங்க. அது எப்படின்னு சொல்லுங்களேன்.
0: மஞ்சள் நிற ஒட்டும்பொறி இதை ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் ஒன்றும் இல்லைங்க சார். ஆனே நம்ம பிளாஸ்டிக் ஷீட் மஞ்சள் கலர் பிளாஸ்டிக் தாள் அது இருந்தாவே போதும். 3 அடிக்கு 1.5 அடி அளவு, அளவு வந்து முக்கியம் கிடையாது. 3 அடிக்கு 1.5 அடி அளவு இருந்தாலும் போதும். அதை வந்து 2 குச்சிகள் துண்டு அளவு அதை வந்து 2 குச்சிகளில் வந்து நல்லா ஸ்டிஃபாக வந்து கட்டிட்டு பிளாஸ்டிக் தாளுக்கு இருபுறமும் வந்து நம்ம விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் இல்லைன்னா கிரீஸ் ஏதாவது வெள்ளக்கலர்
1: ஒட்டக்கூடிய
0: ஒட்டக்கூடிய பொருட்கள் தடவி வச்சுட்டா போதும் சார். அதான் வந்து மஞ்சள் வண்ண ஒட்டும்பொறி. இது வந்து கண்காணிப்புக்காக தான்.
1: வெள்ளை இருக்கான்னு தெரிஞ்சிருக்க.
0: 1 ஏக்கருக்கு வந்து 5 என்ற அளவில் வைக்கலாம் சரிங்களா.
1: எப்படி செடி இளஞ்சிரியா தான் இருக்குது, ஒரு 1.5 அடி உயரம், 1.75 அடி இதெல்லாம் இருக்குது. வைக்கும் போது அதுக்கு ஒரு இந்த செடி உயரத்தில் வைக்கணும்னு
0: எப்போதுமே செடியோட மட்டம் உயரம் இருக்கு இல்லையா, அந்த உயரத்துக்கு மேல 1 அடிக்கு மேல இருக்கிற அளவுக்கு இந்த மஞ்சள் நிற ஒட்டுமுறையை வந்து நம்ம வந்து வைக்கிறது நல்லதுங்க சார்.
1: சரி, இது வைக்கும் போது மழை வருது, வெயில் இருக்கு, எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மழை காலம் வந்து வெயில் அடிக்குது, இதனால அது சைடு எஃபெக்ட், அது அதனுடைய ரிசல்ட் கிடைக்குமா?
0: கண்டிப்பா இருக்கும் சார். மழை நின்றுச்சு வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு தோணுச்சு
1: ஒரு இது என்ன விவசாயம் தோணும்ல, ஏன்னா வச்சாந்து இது பண்ணணும் அப்படி ஆயிடுச்சு.
0: ஏன்னா பிளாஸ்டிக் ஒண்ணாக போறது உங்களுக்கு அந்த உற திரவம் தான் வந்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் வந்து அந்த அப்ளை பண்ண அந்த திரவத்தை வந்து துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
1: அப்போ அது எளிது தான். ஒன்று
0: அதில் ஒன்றும்
1: செலவில்லாத தொழில்நுட்பம்,
0: ரொம்ப செலவில்லாத தொழில்நுட்பம்.
2: இதுவரை மானாவாரி பருவத்தில் பயிர் வகை பயிர்கள் உற்பத்தி என்பது குறித்து ராமநாதபுரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜே ராம்குமார் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம். தொடர்ந்து திரைப்பட பாடல்.

0: 간직하여라 징글차 하징글차 하징글차.
1: இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் பனை மரம் குறித்த தகவலை தெரிந்து கொள்வோம். பனை என்பது புள்ளினத்தை சேர்ந்த ஒரு தாவர பேரினம். அறிவியல் வகைப்பாட்டில் இதை போரஸ் என்னும் பேரினத்தில் அடக்குவர். நெடிய மரமாக 30 மீட்டர் உயரம் வரை இந்த பனை மரம் வளரக்கூடியது. இலைகள் நீட்டமாக விசிறி போல இருக்கும். கிட்டத்தட்ட 2 முதல் 3 மீட்டர் நீளம் வரை இந்த இலைகள் இருக்கின்றன. பூக்கள் சிறியவையாகவும் பழங்கள் அதாவது நொங்கு பெரியதாக வட்டமாக பழுப்பு நிறத்துடன் இருக்கின்றது. பொதுவாக வழக்கில் மரம் என்று வழங்கப்படினும் இது மர வகையை சார்ந்தது அல்ல. தற்கால தாவரவியல் அடிப்படையில் மட்டுமின்றி

தமிழ் இலக்கண மரபுகளின்படியும் பனையை மரம் என்பது தவறு. பனை மரத்தினை கேட்டதை கொடுக்கும் தேவலோகத்து மரம் என கூறுவார்கள், அதாவது கற்பக தரு என்று ஒப்பிடுவார்கள். பனை மரத்திலிருந்து கிடைக்கும் நொங்கு தொடர்ந்து சாப்பிட்டு வர கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய வேர்க்குரு நீங்கும். மேலும் தோளுடன் நொங்கை சாப்பிட்டு வர பனங்கற்கண்டு, பனங்கிழங்கு ஆகியவை உடலுக்கு நன்மை தரக்கூடியவை. மேலும் பனை மரத்திலிருந்து கிடைக்கும் முக்கிய பொருளான பதநீர் குறித்தும் தெரிந்து கொள்வோம். பனை மரத்தில் நொங்கு பிஞ்சு

0: இப்படி ஒரு மரத்தில் 3 மாதம் வரை இந்த பாலினை எடுக்கலாம். அந்த பாலில் சுண்ணாம்பு சேர்த்தால் பதநீர் ரெடியாகும். சில இடங்களில் மண்பானை அடியில் சுண்ணாம்பை தடவி கட்டிவிடுவார்கள். இதனால் மரத்திலிருந்து பானையை இறக்கும் போதே நமக்கான பதநீர் தயாராக இருக்கும். இந்த பதநீரில் சோறு சமைக்கலாம், பொங்கல் வைக்கலாம், கொழுக்கட்டை தயாரிக்கலாம். பிஞ்சிலிருந்தே மரமாகி கீழே விழும் வரை எல்லா வகையிலும் பயன் தரக்கூடியது இந்த பனை மரம். பனை மரத்தின் நொங்கு, பனம்பழம், பனங்கிழங்கு, பனை ஓலை, குருத்து, பனை கருக்கு, பனை பால் இவை அனைத்தும் பயன் தரக்கூடியன. பனை மரம் கிட்டத்தட்ட 108 நாடுகளில் வளர்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் 30 கோடி பனை மரங்கள் இருந்ததாக தகவல் தெரிவிக்கின்றன. பனையை பருவப்பனை மற்றும் அழகுப்பனை என்று கூறலாம். பனை மரமானது 10 ஆண்டுகளுக்கு பின்னரே 15 மீட்டர் வளரும். வளர்ந்த பின்னரே ஆண் பனை, பெண் பனை என்று வேறுபடுத்த முடியும். பனை மரம் கிட்டத்தட்ட 30 மீட்டர் நீளம் வளரக்கூடியது. இதன் இலைகள் சாம்பல் பச்சை நிறத்தில் இருக்கும். இலைகள் நீளமாக இருக்கும். பனை மரம் நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். அதிலிருந்து கிடைக்கும் பயன்கள் ஏராளம். அதில் ஒன்று பனை ஓலை. பனை ஓலையில் அழகிய கைவினை பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பனை விசிறி, பனை ஓலையை வைத்து கலைப்பொருட்கள் செய்து பனை மரம் பலருக்கு வாழ்வாதாரமாகவும் இருக்கிறது. பனை மரத்திலிருந்து கிடைக்கும் பதநீர் மூலம் பனங்கற்கண்டு செய்யலாம். இந்த பனங்கற்கண்டானது இனிப்பு சுவையை கொண்டது. உணவில் சேர்ப்பதால் ஏராளமான நன்மைகளும் கிடைக்கின்றது. வாய் துர்நாற்றம், உடல் சத்து, ஞாபக சக்தி, நோய் எதிர்ப்பு, உடல் வெப்பத்தை சமமாக்குதல் போன்ற பல பயன்களை இந்த பனங்கற்கண்டு நமக்கு கொடுக்கின்றது.
1: வேளாண் தகவல்கள் வழங்கியவர் ஆர்.பி. பரிமளா தேவி அவர்கள். வேளாண் பழமொழி சிந்தனை களர் கெட பிரண்டையை புதை. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. நிறைவாக விடை பெறுமுன், வெள்ளை ஈ பாதிப்புள்ள தென்னந்தோப்புகளில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தாமல் இருந்தால் இயற்கை எதிரிகள் பெருகி வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தும். விடை பெறுமுன் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும்.

தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நீட் தேர்வு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், நீட் தேர்வில் உள்ள குறைபாடுகளை களைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை நேர்மையான முறையில் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினைகளை சாதகமாக மாற்ற தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோவிட் போன்ற பிரச்சினைகளை இந்தியா எதிர்கொண்டதாக கூறிய அவர், உற்பத்தியை அதிகரித்து முன்னேற வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் தற்போது 1800 உலகளாவிய திறன் மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதன் மூலம் 20 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 10 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நகர்ப்புற பகுதிகளில் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் எதிர்கொள்ளும் சவால்கள், அதன் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதிக் கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள இந்த முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்களை தடையின்றி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நடப்பு கரீஃப் பருவத்தில் மொத்த சாகுபடி பரப்பில் 40% 25 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கு தேவையான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்காக 383,000 மெட்ரிக் டன் யூரியா, 105,000 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 83,000 மெட்ரிக் டன் பொட்டாஷ் உரங்களை உடனடியாக தமிழகத்திற்கு வழங்கிட பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் தங்களது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதாக உறுதிபட தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில், மாணவர்களின் மன உறுதி மற்றும் மனநலன் காக்கும் வகையில் தொலைபேசி வாயிலாக ஆலோசனைகளை பெறலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், நட்புடன் உங்களோடு திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள், மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், பெற்றோர்கள் 1-4-4-1-6 அல்லது 104 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னையில் இன்று மாலை மிதமான மழை பெய்தது. ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பையர் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான்பட்டரில் நடைபெற்ற 30 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மியான்மரை வென்றது.
பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: தொடர்வது செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:05. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் புத்தம் புது கானங்களாய் கேட்கலாம் மதுர திரென்றல்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

இருக்கும். நேரம் இரவு 8:20. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மதுரை தென்றல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: நேரம் இரவு 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இதுவரை நான் இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் எம் அப்துல் காதர் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். இந்த நிகழ்ச்சி சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாகும்.
2: சார், கிட்டத்தட்ட 34 காலம் ஒரே ஓட்டம், பணி அந்த பணி இந்த பணின்னு சொல்லி ஓடிட்டே இருந்தீங்க. அரசு பணி அப்படின்னால கண்டிப்பா தெரியும், ஒரு நாள் ரிட்டையர்மெண்ட் உண்டு. உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஆன அந்த நாள் பற்றி ஒரு பசுமை நினைவுகள் ஞாபகம் இருக்கா சார்?
3: கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன்,
2: அதை பத்தி எங்களுக்கு நேர்களுக்கும் சொல்லுங்க சார்.
3: கண்டிப்பா, அதாவது என்னுடைய பணிக்காலத்துல பல்வேறு விதமான பணிகளை நான் செஞ்சிருக்கிறேன். அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பணி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நான் முதல்வராக பணியாற்றிய போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என்ன வாய்ப்பு அப்படின்னா, கிட்டத்தட்ட 29 பேராசிரியர்களை நிரந்தர பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும், ஒரு 9 அலுவலர்கள் அதாவது அந்த கிளரிக்கல் போஸ்ட்ல போடக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு அந்த இதுவும் எனக்கு கிடைச்சது. அப்போ நான் அவங்களுக்கெல்லாம் வந்து நேர்காணல் நடத்தி அந்த 38 பேரை செலக்ட் பண்றதுக்காக நான் 1400 பேரை நேர்காணல் பண்ணேன். 1400 பேரை நேர்காணல் பண்ணி தகுதியின் அடிப்படையில் 38 பேரை செலக்ட் பண்ணேன். நான் பணி ஓய்வு பெறும்போது இந்த 38 பேருமே என்னிடம் வந்து, சார் உங்களால தான் எங்களுக்கு வயது 30 வருஷம் வேலை வைப்பாருங்க. சோ இந்த முக்கால இன்னும் 30 வருஷ காலம் நான் அந்த கல்லூரிக்கு சென்றால் கூட என்னை இவர்தான் வந்து முன்னாள் முதல்வர்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அங்க உள்ளவங்க என்னை நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இது எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது.
2: அந்த அளவுக்கு வந்து அவங்க பல்வேறு பேருடைய இதயங்கள்ல நீங்க இருக்கீங்க.
3: அது வந்து இறைவனுடைய அருள்.
2: இப்ப ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு பணி ஓய்வு பெற உங்க வாழ்க்கை எப்படி சார் போயிட்டு இருக்கு?
3: அதாவது 2019 நான் ஓய்வு பெற்ற உடனே சிறிது காலத்திலேயே, ஒரு 6 காலத்திலேயே வந்து கொரோனா பெருந்தொற்று காலம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 2 காலம் வந்து லாக்டவுன் சொல்லக்கூடிய அந்த காலம், யாருமே வெளியே போகக்கூடாது, வெளியில வரக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு முழு அடைப்பு காலமாக இருந்ததுனால நான் எங்கேயுமே வேற எங்கேயும் போக முடியல. ஆனால் எப்பொழுது அந்த கொரோனா காலம் வந்து தளர்வு ஏற்பட்டதோ, அதன் பிறகு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரியில முதல்வர் பதவிக்கு ஆள் தேவை என்ற விளம்பரம் பார்த்தேன். அதற்கு நான் மனு செய்தேன், அங்கே நேர்காணலுக்கு சென்றேன். அங்கே என்னைய முதல்வராக, அவர்கள் நடத்தக்கூடிய கல்லூரிக்கு முதல்வராக என்னை பணி நியமனம் செய்தார்கள். அந்த கல்லூரியில 2 காலம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து நான் மதுரை நகர்ந்து மதுரையில் இருக்கக்கூடிய திருமங்கலத்தில் அமைந்துள்ள அன்னை பாத்திமா கல்லூரி முதல்வராக அதுல வந்து ஏறத்தாழ ஒரு 18 பணியாற்றி தற்சமயம் வந்து எந்த பதவியிலும் இல்லாம இப்போ சமூக சேவையில ஈடுபட்டு கொண்டு வர

0: வந்தேன்.
1: இப்ப என்ன விதமான சமூக சேவை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார்? உங்க சோசியல் சர்வீஸ் என்னன்னு சார்?
2: முதல்வராக பணியாற்றி ஓய்வு பெற்ற உடனே அந்த கொரோனா காலம் வந்துருச்சு பாத்தீங்களா. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரோட்டோரம் வசிக்கக்கூடிய மக்கள் அந்த அவங்களுக்கு வந்து உணவு கிடைக்காம ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்போ திருநகர்ல இருக்கக்கூடிய வந்தே மாதரம் அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருந்தது. அவங்க வந்து எல்லாரும் இந்த மாதிரியாக ஒருமித்த கருத்து உள்ள எல்லாரையும் அணுகி அவர்கள் மூலம்

0: மூலமாக பண உதவி பெற்றோ அல்லது பொருட்கள் உதவி பெற்று இந்த மாதிரி ரோட்டோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு உணவு தயாரித்து வழங்கக்கூடிய ஒரு இதை செஞ்சாங்க. அதில் அந்த காலகட்டத்தில் நான் என்னுடைய வந்து முழுமதுமாக ஈடுபடுத்தி கொண்டேன். அது வந்து எனக்கு உண்மையிலேயே எனக்கு மனசில் ரொம்ப திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு மன இதை தந்துச்சு எனக்கு. இது அதுக்கப்புறம் அது தளர்வு ஏற்பட்டதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி கல்லூரிகளில் முதல்வராக பணியாற்றி அதுக்கப்புறம் இப்போ என்ன மாதிரியான பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, வந்து மதுரையில் இருக்கக்கூடிய பிரேக் த்ரூ சயின்ஸ் சொசைட்டி அப்படின்ட்டு அந்த சொசைட்டியுடைய தலைவராக, மதுரை மாவட்ட தலைவராக இருக்கேன். இதன் நோக்கம் என்ன அப்படின்னா, பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு அறிவியல் பற்றிய விஷயங்களை எடுத்து சொல்கிறது தான் இந்த மாதிரியான வேலை. இது வந்து ஒரு தொண்டு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் இருக்கிறேன். அதுபோல் வந்து நிறைய அறிவியல் சம்பந்தமாக உரையாற்ற கல்லூரிகளுக்கு கூப்பிட்றாங்க. அந்த இதுக்கு நான் போய்கிட்டு அதில் வந்து அறிவியல் தினம் வருஷம் பிப்ரவரி 28ஆம் தேதி தேசிய அறிவியல் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம நாட்டில். அதை முன்னிட்டு ஒவ்வொரு கல்லூரியிலையும் அந்த தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் என்னைய வந்து நிறைய கல்லூரியில் கூப்பிட்டுருக்காங்க. உதாரணம் சொல்லணும்னா, இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு நான் லேடி டோ கல்லூரியில் அறிவியல் போய்
1: பல்வேறு நிகழ்ச்சிகளை நீங்க பங்கு பற்றி அதனுடைய இதெல்லாம் வந்து பேப்பர்ல செய்தித்தாள் மூலமாக நான் பார்த்துட்டு வரேன். உங்களை போன்றவங்களை நாங்க வந்து பாராட்டணும், அங்கீகரிக்கணும் உங்களுடைய சேவை அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த அட்சய பாத்திர சேவா ரத்னா அப்படிங்கக்கூடிய ஒரு அவார்டு ஒன்று கொடுத்தாங்க. அதை வழங்கினது யார் அப்படின்னா, மிகச்சிறந்த எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவங்க கையினால அந்த அவார்டுங்கிறது. அதை நான் வந்து இப்போ இந்த April 14ஆம் தேதி எனக்கு கொடுத்தாங்க.
2: உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட் என்ன சார் பண்றீங்க?
1: அது நான் வந்து வானொலி கேட்பேன், அதே போல டிவி செய்தி கேட்கறது. இன்னும் சொல்ல போனா என்னுடைய வீட்டில் வந்து நாடகம் பண்ற இதெல்லாம் ஓடவே ஓடாது, டிவி செய்தி தான் கேட்பேன். எனக்கு உலக செய்தி மற்றபடி அரசியல் செய்திகள் கேட்பதில் ரொம்ப ஆர்வம் உண்டு. அதே போல தினசரி வந்து 3 செய்தித்தாள் படிக்கக்கூடியவன் தினசரி. இது வந்து செய்தித்தாள் படிக்கக்கூடிய அந்த பழக்கம் எனக்கு எந்த வயசுல வந்துச்சு அப்படின்னா, 11ஆவது வயசு, அதாவது நான் 6ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த காலகட்டத்தில் செய்தித்தாள், தமிழ் செய்தித்தாள் படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அது வந்து என்னுடைய அந்த ஹாபியாக போய்கிட்டு இருக்குது.
2: நீங்க விரும்பி இன்றளவும் ரசித்து இருக்கக்கூடிய ஒரு நடிகர், திரைப்படம், பாடல் அப்படின்னா சொல்லுங்க
1: சார். எனக்கு வந்து பாடல் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்ணதாசன் எழுதிய பாடலாக இருக்கும், அதே போல வேதா இசையமைத்த பாடல். அந்த பாடல் வந்து என்ன அப்படின்னா, நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன். அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாடல். இன்னும் சொல்ல போனா சில நிகழ்ச்சிகள்ல வந்து அவங்க பாட சொல்லுவாங்க, அப்ப பாட சொல்லும்போது நான் இந்த பாடத்தை படிக்கிறது உண்டு
2: சார். அதைத்தான் நாங்களும் சொல்றோம், நல்லா நீங்க பாடுறீங்க. ஒரு 4 வரி எங்கள் நேயர்களுக்காக கொஞ்சம் பாடி காட்டுங்க சார்.
1: ஓ, கண்டிப்பா பாடணுமா?
2: கண்டிப்பா சார்.
1: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி.

0: தந்தார் உன்மலர் கூந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார் உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார் உன்மலர் கூந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார் உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார்
1: பாடலே அழகா பாடி முடிச்சிட்டீங்களா சார் ரொம்ப சந்தோஷம் சார் நிகழ்ச்சி நிறைவா ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் இன்றைய கால இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்
2: பிரதிபலன் எதிர்பார்க்காம கடமையை செய்யணும் இதுதான் எங்க இருந்து வரும்னா இறைவனிடத்திலிருந்து வரும் அதே போல

0: இளைஞர்கள் சரி மாணவர்கள் சரி, மாணவர்களுக்கு முக்கியமா நான் சொல்றது என்ன அப்படின்னா, அந்த பள்ளி பருவத்தில் படிக்கக்கூடிய படிப்பு வந்து கழுத்து வரைக்கும் தான் உள்ளது, அது வந்து வெளியே தெரியாது. கல்லூரியில் படிக்கக்கூடிய படிப்பு மட்டும்தான் வெளியே தெரியக்கூடியது, தலைக்கு வரை வரக்கூடிய அந்த படிப்பு. அந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ வந்து இளங்கலை ஒரு 3 ஆண்டு காலம், முதுகலை ஒரு 2 ஆண்டு காலம், இந்த 5 ஆண்டு காலம் படிக்கக்கூடிய படிப்பு தான் அவருடைய வாழ்க்கையின் அடித்தளமாக அமையக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இளைஞர்களும் சரி மாணவர்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, நேரத்தை எந்த அளவிற்கு இந்த படிப்பிற்காக தங்களுடைய நேரத்தை அதில் செலவழித்து படிக்க முடியுமோ அதை அவர்கள் செய்யணும். அதுபோல வந்து எல்லாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளும், அது ரொம்ப முக்கியம். அதே போல பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வேண்டும். அதாவது இன்னொன்னு சொல்வேன், எல்லாருக்குமே பிறர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எண்ணம் நம்ம மனசுல எப்பவுமே இருக்கணும். ஏன்னா இந்த எண்ணம் நம்ம மனதில், அவங்க நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் நம்ம மனசுல இருக்கும் பொழுது நம்மளுடைய மனது ஆரோக்கியம் பெறும். எப்பொழுது நம்ம மனசு ஆரோக்கியமாக இருக்கோ அப்பொழுது நம்ம உடல் முழுவதுமாக ஆரோக்கியம் பெறும்.
1: சார் ரொம்ப அழகாவே சொன்னீங்க சார். அதாவது அப்துல் கலாம் வந்து மாணவர்களுக்கு சொல்றத இன்னைக்கு அப்துல் காதிர் வந்து இன்னைக்கு மாணவர்களுக்கு சொல்ற ஒரு கருத்து சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு சார். அதாவது உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து எங்க நிலையத்துக்கு வந்து உங்களுடைய நீண்ட நெடிய அனுபவத்தை குறிப்பா இளைஞர்களுக்கு நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா கேட்கக்கூடிய உங்களுக்கு ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒருத்தவருடைய மனதுல ஒரு மாற்றத்தை உண்டாக்கும், ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நம்பிக்கையில நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு ஆகாஷ்வாணி மதுரையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய இந்த சேவை மாணவர்களுக்கு உங்களுடைய இந்த முன்னேற்றக்கூடிய இந்த சேவை வந்து நீண்ட இன்னும் தொடரணும் அப்படின்னு சொல்லி, உங்களை ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம் சார்.
0: நானும் வந்து இந்த ஆகாஷ்வாணி மதுரை வானொலிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கக்கூடிய அந்த நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.

இதுவரை ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் எம் அப்துல் காதர் அவர்களின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். நிறைவு பெற்றது இதுவரை நான் நிகழ்ச்சி.

0: தனியாவா ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற? பேசாம இங்கே இரு, அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம்மா.
1: புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா?
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே,
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாம இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட

0: ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாதவனுக்கு இந்த ஒரே எண்ணில் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்கே இருக்குது, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டால் அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் பயப்படாமல் நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகளில். மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்தில் எல்லா வித பாதுகாப்பும் இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139, உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 8:46 மீண்டும் தொடர்கிறது மதுர தென்றல்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நீர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்க இருப்பது மதுர தென்றல்.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: கேட்டுட்டு இருக்கும் மதுரத்தென்றல்.

0: இருக்கிறார். மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள் உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ்.
1: வணக்கம் நேர்களே. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பறவைகளுக்கு மட்டுமில்லை, பாலூட்டி விலங்குகள் முதல் பெரிய வகையான யானை காண்டாமிருகம் அனைத்திற்கும் பொருந்தும். ஒவ்வொன்றும் ஒரு விதம், ஒவ்வொன்றின் வாழ்க்கை முறைமைகள் வேறு வேறு. அந்த வகையில் இன்று நாம் பேசவிருக்கும் விலங்கினம் அரிய வகை உயிரினமான தேவாங்கு. இவற்றின் வாழ்க்கை முறை என்ன, உணவு முறைகள் என்ன, இது போன்ற நமது பல கேள்விகளுக்கும் ஐயங்களுக்கும் விளக்கமளிக்க காத்திருக்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள். அவரைத்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கின்றோம். நேர்களே, வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: தேவாங்கு, ரொம்ப அருமையான தலைப்பு கொடுத்துருக்குறோம் சார். இந்த தேவாங்குனா என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
2: இன்றைய மக்களுக்கு வந்து ஒரு தெரியாத ஒரு வார்த்தையாக கூட நம்ம சொல்ல முடியும். அதே நேரத்தில் இது ஒரு விலங்குன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும். 90s நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெருவில் வந்து நிறைய பேர் இந்த குரங்கு வித்தைன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து இந்த தேவாங்க வச்சு தான் வித்தை காமிச்சிட்ருப்பாங்க. அடுத்து நம்ம வந்து யாருக்காச்சும் சின்ன பிள்ளைங்களுக்கு பெரிய ஆளுக்கு கண் பெருசாக இருந்தால் என்ன தேவாங்க மாதிரி இருக்கியான்னு கேட்போம். அதுமாரி உடம்பு மெலிசாக இருந்தாலும் நம்ம வந்து என்ன தேவாங்க மாதிரி இருக்கீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம். ஸோ அந்த தேவாங்க இனம் வந்து ஒரு பாலூட்டி இனம். இது வந்து ப்ரைமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது குரங்கு இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு இனம் தான். பார்க்கறதுக்கு வந்து உங்கள் குரங்கு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோடைய வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய உடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசப்படும். உடல் அமைப்பு வந்து நாலு காலில் அது நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதோடைய நகர்வு, அதோடைய சூழலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குரங்கு மாதிரி இருக்காது. அறிவியல் பெயர் அப்படின்னு சொல்லும்போது லோரிஸ் லெடக்ரானிஸ் அப்படின்றத சொல்லுவோம். லோரிஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு இனங்கள் இருக்குது. அந்த ஆறு இனத்தில் நம்ம பார்க்கக்கூடியது தான் இந்த தேவாங்கு. ஒரு இனம் வந்து தேவாங்கு இனமாக இருக்கு.
1: சார், இப்போ ஆறு வகையான இனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம பகுதியில் அதிகமாக காணக்கூடிய இனங்கள் அப்படின்னா எதை சொல்லலாம் சார்?
2: இதில் வந்து ரெண்டு கிளை இனம். அதில் வந்து செந்தேவாங்கு, ரெட் சிலிண்டர் லோரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து கிரே சிலிண்டர் லோரிஸ், அதாவது செந்தேவாங்கு. அதுக்கப்புறம் சாம்பல் தேவாங்கு. ஸோ இது வந்து நம்ம இந்தியாலையும் இலங்கையிலும் பரவலாக வந்து இது காணப்படுது. நம்ம ஏரியாவில் அதிகமாக இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா இந்த சாம்பல் நிற தேவாங்கு தான், லோரிஸ் லெடக்ரானிஸ் அப்படின்னு ஒரு அறிவியல் பெயர் உடையது. இருந்தாலும்னா இது வந்து முத வந்து லெமூர் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் லெடக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவியலாளர் வந்து இதை வந்து தனியாக வகைப்படுத்தி அதுக்கப்புறம் தான் இது லோரிஸ் லெடக்ரானிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு.
1: நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க ஒரு கண் பெருசாக இருந்தது அப்படின்னா ஏன்னா தேவாங்க கண் மாதிரி இருக்குது, பிள்ளைகள் கொஞ்சம் மெலிஞ்சு போயிருந்தாங்கன்னா தேவாங்க மாதிரி இருக்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய உடல் அமைப்பை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அப்போ உடல் அமைப்புங்கும்போது அது எந்த அளவுக்கு சார் வெயிட்டாக இருக்கும்?
2: மலை வள காடுகள் இருக்கக்கூடிய ஒரு விலங்கினம், மரத்துக்கு மரம் தாவக்கூடியது. ஏன்னா தரையில் வாழக்கூடிய மிருகம் வந்து இது கிடையாது. இதோடய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18-26 cm, 7-10 cm நீளம். அதோடய வெயிட் வந்து 85-350 g வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதோடைய இடை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது. நீளம் 22-24. ஆணுடைய எடை வந்து 300 g வரைக்கும் இருக்கும். பெண்ணினுடைய எடை வந்து ஒரு 275 g இருக்கும். முதுகலையும் பார்த்தீங்கன்னா ரோமங்கள் அற்றத்தையாக இருக்கும். அதே நேரத்தில் அதோடைய கலர் வந்து நம்ம இப்போ சாம்பல் தேவாங்கன்னு சொல்லியிருக்கோம், ஒரு பட்டையாக இருக்கக்கூடியது சாம்பல் நிறத்தில் வந்து இருக்கும். வயிற்றுப்புறம் வந்து ஒரு வெள்ளையாக வெளிரிய மங்கலாக வந்து இருக்கும் அல்லது நிறமில்லாமல் இருக்கும். இதுதான் இந்த தேவாங்குடைய உருவமைப்பு. ஏன் அது கண் பெருசாக இருக்குன்னா இது வந்து ஒரு இரவாடி இனத்தை சேர்ந்தது. இது வந்து பகலில் வந்து நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது, இரவில் மட்டும்தான். அது நீங்கள் வௌவால் பார்க்குறோம், காலையில் நம்ம பார்க்க முடியாது, வௌவால் வந்து இரவில் தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி இரவு நேரத்தில் நடமாடக்கூடிய மிருகங்கள் இரவாடிகள்னு சொல்லுவோம், அதில் அந்த மாதிரி ஒரு வகையான விலங்கு இது. இதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய எதிரிகள் தான் பகலில் வந்து வேட்டையாடக்கூடிய மிருகங்கள். இது பகலில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்னேன் மெலிந்த உருவமுடையது. அப்போ ஈஸியாக வந்து ஒரு பெரிய கழுகு இந்த மாதிரி ஏதோ அதை வந்து தூக்கிட்டு போயிடும். அப்போ அதோடைய பகலில் இதோட நடமாடுகிற நேரத்தை குறைச்சி நடமாடாது, அது தூங்கக்கூடிய சூழலுக்கு

0: நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் அறிவியல் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் அரிய வகை உயிரினம் தேவாங்கு நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்க

0: போயிடும். இரவில் நடமாடும் போது இதை சாப்பிடக்கூடிய மிருகங்கள் இரவில் அதிகமாக இருக்காது. அது ஒரு தகவமைப்பாக கூட நம்ம சொல்ல முடியும். இந்த இடத்துல
1: இரவாடி விலங்குன்னு சொல்லிட்டீங்க, பகல் நேரம் முழுவதும் வந்து ஓய்வெடுக்கும் அப்படின்னு இருக்கீங்க, அப்போ அதோடைய வாழ்விடம் எது சார், மரங்களா இல்லை எப்படி?
0: ஸோ அதோடைய வாழ்விடம் பார்த்தீங்கன்னா அடர்த்தியான மரங்கள், புதற்காடுகள், அதே மாதிரி உங்களுக்கு முள்ளுகள் இருக்கக்கூடிய காடுகள், இதில் தான் வந்து அதோடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். அடர்த்தியாக இருக்கணும், ஏன்னா அது வந்து குரங்கு மாதிரி வந்து ரொம்ப வேகமாக ஓடி வந்து ஒரு பயங்கரமான ஒரு தாவக்கூடிய விலங்கெல்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப மெதுவாக தான் நடக்கக்கூடிய விலங்கு. மெயினாக வந்து மாமரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அதிகமாக இருக்கலாம். அதே நேரத்தில் வந்து இந்த நம்மளுடைய சீமக்கருவேலி, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலையும் வந்து இதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இதோடைய சாப்பிடக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கார்னிவோரஸ்ன்னு நம்ம சொல்ல முடியும். அது வந்து மாமிச பட்சினி கூட.
1: அப்போ மாமிச பட்சினி அப்படிங்கிறப்ப அது மட்டும்தான் பிரதான உணவாக இருக்கா, இல்லை வேற ஏதாவது மர இலை தலைகளில் வந்து உணவாக உட்கொள்ள முடியுமா சார்?
0: உணவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மெயினாக வந்து எறும்பு. ஸோ இப்போ நீங்கள் மாமரத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எறும்பு நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு பிடித்த உணவுன்னு கூட நம்ம சொல்ல முடியும், அதாவது செந்நிற எறும்பு. ஸோ இது வந்து ஒரு பூச்சி உண்ணி, நத்தைகளை சாப்பிடும். அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நத்தைகளோ எறும்புகளோ கிடைக்காத நேரத்தில் வந்து அது வந்து பூக்கள், தளிர்கள், சில நேரத்தில் அதுக்கு வந்து பறவைகளுடைய முட்டைகள், குஞ்சுகள், ஸோ இது கிடைச்சாலும் அது வந்து சாப்பிடும். அதே மாதிரி நச்சு வண்டுகள், கரப்பாம்பூச்சி, ஸோ இதை கூட அது வந்து சாப்பிடுது. நம்ம யோசிக்கலாம், என்னடா இது நச்சு இதை சாப்பிடுது அப்படின்னு. அதோடைய பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு தங்களுடைய கைகளில், கால்களில், முகத்தில் வந்து அவருடைய சிறுநீரை வந்து தேய்த்து கழுவும் செயலில் ஈடுபடுதுன்றது அறிவியலாளர்களுடைய தகவலாக வந்து இங்கே இருக்குது.
1: இப்போ வௌவால் அது ஒரு பாலூட்டி விலங்கு தான், இந்த தேவாங்கும் பாலூட்டி விலங்கு, அணில், இது மூன்றுக்கு உண்டான ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்குதா சார்?
0: அது மூணுமே பாலூட்டிகள் தான். ஆனால் அணிலும் பார்த்தீங்கன்னா அது வந்து காலையில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். வௌவாலும் தேவாங்கும் நீங்கள் இரவில் பார்க்கலாம். பட் அதில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா வௌவால் வந்து பறக்கக்கூடிய பாலூட்டி, ஃப்ளைங் மேமல் சொல்லுவோம். பட் இந்த பாலூட்டி இனம் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா பூச்சிகளை வந்து நீங்கள் அது அதிகமாக உண்றதுனால நமக்கு வந்து அதிக அளவு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது இந்த தேவாங்கு. அடுத்து இதோடைய மூமெண்ட் எல்லாமே இரவில் மட்டும்தான் இருக்கும். அது மாதிரி நடக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா மெதுவாக தான் நடக்கும், ரொம்ப வேகமாகலாம் ஓடாது. தேவாங்கு வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த நடமாற இடத்துல நம்ம லைட்டு அடித்து பார்க்கும்போது அது கண்களில் பட்டு அந்த ஒரு சிகப்பாக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம இந்த தேவாங்க வந்து நம்ம சொல்ல முடியும். திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஷாக் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும், அது வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அணில் பொறுத்தவரையில் அது வந்து ஃபுல்லாக தாவர பச்சினி, அது கொட்டைகள் இந்த மாதிரி இதை தான் சாப்பிடக்கூடிய விலங்கு. வௌவால் வந்து பழங்களை சாப்பிடக்கூடியது இருக்குது, அது பூச்சிகளை சாப்பிடக்கூடியது இருக்குது. இது வந்து மெயினாக பூச்சிகளை அதிகமாக உண்ணக்கூடியது.
1: அதாவது நமக்கு வந்து பல வகையில் வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப தேவாங்கு இந்த சூழல் பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது?
0: நான் இப்போ சொன்னது தான், இப்போ நிறைய நம்ம என்ன யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னா தாவரங்களை பாதுகாக்கிறதுக்கும் நம்ம கிராப் இனங்கள் பாதுகாப்புக்கு என்ன போடுறோம், இப்போ வந்து பூச்சிக்கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அடிச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த பூச்சிக்கொல்லியை நம்ம எதுக்கு நம்ம போகிறதுக்கு உண்டான காரணமே என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். எனக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு விதை விதைக்கிறேன்னா நாளைக்கு எனக்கு அதில் வந்து காய் வரணுன்ற ஒரு மனதளவில் நம்ம வந்து எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அதனால நம்ம என்ன செய்கிற விளைச்சலில் வந்து எனக்கு விளைச்சல் வேணும், அதுவும் அதிக விளைச்சல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பூச்சியை அழிக்கிறதுக்கு பூச்சி கொல்லிகளெல்லாம் பயன்படுத்திகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவாங்கு மாதிரியான உயிரினங்கள், எல்லா உயிரினங்களுமே நிறையாவது பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ பறவைகள் எடுத்துக்கோங்க, பறவைகள் வந்து பூச்சிகள் சாப்பிடக்கூடியது. அதே மாதிரி ஊர்வன இருக்குது, பல்லி இந்த மாதிரி விஷயம்லாம், ஸோ அது வந்து பூச்சிகளை சாப்பிடக்கூடியது. ஓனான் அது பூச்சிகளை சாப்பிடக்கூடியது. ஸோ பாம்பு வந்து எலி சாப்பிடக்கூடியது. எலி வந்து நம்ம நிறையா நெல் பயிரெல்லாம் காலி பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி நன்மை பயக்கக்கூடிய உயிரினங்களில் இந்த தேவாங்கும் ஒன்று.
1: ஃபுட் செயின் கூட சொல்லலாம்,
0: உணவு சங்கிலியில் நம்ம சொல்ல முடியும். ஸோ இது பூச்சி இனத்தெல்லாம் சாப்பிட்றதுனால அந்த பூச்சி

0: கிளைகள் வந்து பயிர்களை அழிக்கக்கூடியது. ஸோ அப்போ சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் இந்த தேவாங்கு வந்து ஒரு முன்னிலையாக இருக்குது. அந்த தேவாங்குடைய எண்ணிக்கையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகளவு இல்லை, இல்லாததுனால பூச்சி இனங்கள் வந்து அதிகமாக இருக்குது உணவு சங்கிலி அறுபடுறதுனால. அப்போ பூச்சி இனங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு பூச்சிக்கொல்லியை தெளிக்கிறோம். இது விலங்குகளை மட்டும் அழிக்கலை, நம்மளும் நம்மளுடைய உணவுலையும் அந்த பூச்சிக்கொல்லி சேர்ந்து நம்மளையும் அழித்து கொண்டிருக்கிறது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அது
1: தேவாங்குடைய எண்ணிக்கை அதிக அளவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ எதை வச்சு சார் அதோடைய எண்ணிக்கை அந்த அளவுக்கு இல்லைன்னு எதை வச்சு கணிக்க முடியுது?
0: நம்ம கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பேப்பரில் நிறைய பார்க்கலாம், பறவைகள் கணக்கெடுப்பு, பட்டாம்பூச்சிகள் கணக்கெடுப்பு, அதேமாதிரி வனவிலங்குகள் கணக்கெடுப்பு இப்படின்னு சொல்லிட்டு வந்து வனத்துறையினால் நிறைய கணக்கெடுப்புகள் நடத்திட்டுருக்கு. அந்த கணக்கெடுப்பு வாயிலாக வரக்கூடிய விஷயங்கள் ஒன்று, அந்த கணக்கெடுப்பில் வந்து கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுவாங்க. அடுத்து சில விஷயங்கள் என்னென்னா, இந்த பல்லுயிரியம் வந்து ஆராய்ச்சி மாணவர்களால் வந்து கணக்கிடப்படுகிறது. அந்த ஆராய்ச்சி மாணவர்களால் கணக்கிடப்படக்கூடிய விஷயம், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சைகான் சலிமலி இன்ஸ்டிடியூட் நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ அதில் வந்து நிறையா மாணவர் ஆராய்ச்சி மாணவர் இருக்காங்க, அவங்களும் கணக்கெடுத்துட்ருக்காங்க. அந்த கணக்கெடுக்கின்படி வரக்கூடிய விலங்கு தான் இது. ஸோ யூஸ்வலாக கணக்கெடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வனவிலங்குகள் நடமாடக்கூடிய வனவிலங்குகள்னு சொல்லும்போது அதோடைய கால் தடம் வச்சு தான் நம்ம வந்து கணக்கெடுப்போம். அல்லது அதோடைய ஃபீஸ் அது எச்சங்கள் அதை வச்சு தான் நம்ம கணக்கெடுப்போம் எந்த ஒரு மிருகம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தேவாங்க பார்த்தீங்க அப்படின்னா கால் தடம் அப்படின்னு சொல்கிறது நம்ம மண்ணில் நடங்கும் போது தான் கிடைக்கும். இது வந்து மரத்திலே உயிர் வாழக்கூடியது. அப்போ அந்த கால் தடம் வச்சு நம்ம இதை பார்க்க முடியாது. அடுத்த விஷயம் வந்து அதோடைய எச்சங்கள். ஸோ எச்சங்களை வச்சு நம்ம பண்ண முடியும். அதை விட அந்த இரவாடிகள் அப்படின்றத சொல்கிறதுனால இரவில் அந்த மிருகங்கள் எந்த இடத்துல இருக்கோ அதை பார்த்து நம்ம கணக்கிடுறோம். இது வரைக்கும் அந்த கணக்கீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை நம்பர் இருக்குது அந்த மாதிரி ஒரு சராசரி கணக்கெடுப்பு தான் இந்த தேவாங்கு இனத்தில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம்.
1: முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் வந்து கணக்கெடுப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து இது வந்து இரவாடி விலங்குன்றப்ப அப்போ அவங்களுடைய பணி வந்து இரவு நேரத்தில் தான் அதிகமாக இருக்கும்.
0: கட்டாயம்
1: இன்றைய கால இளைஞர்கள் வந்து விலங்கியல் துறையில் குறிப்பாக இந்த தேவாங்கை பற்றி படிச்சுக்கிடணும் அப்படின்னு ஆர்வம் மிகுந்து வர்றாங்களா எப்படி உங்களுடைய பார்வையில்?
0: இல்லை, கட்டாயம் மாணவர்கள் வந்து ரொம்ப ஆர்வத்துடன் தான் வராங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கள் அமெரிக்கன் கல்லூரியில் என்னுடைய மாணவர்கள் ரெண்டு பேர் ரெண்டு வருடம் இந்த தேவாங்கு கணக்கெடுப்பை வந்து பண்ணாங்க. ஒன்று வந்து சத்திரப்பட்டி எங்களுடைய கல்லூரி அங்கே இருக்குது, அந்த கல்லூரியில் வந்து நாங்கள் ஒரு தேவாங்க நாங்கள் பார்த்தோம். ஏன்னா கல்லூரிக்கு பக்கத்தில் வந்து ஒரு புதற்காடுகள் இருக்குது, அந்த ஏரியாவில் வந்து தேவாங்கு கணக்கெடுப்பை ஆரம்பித்தோம். அங்கே நல்ல வகையில் இருந்தது. அடுத்ததாக இன்னொரு மாணவர் வந்து நம்ம மேலூர் பக்கம், மேலூரில் வந்து கேசம்பட்டி கம்பூர் இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சத்திரப்பட்டியை தவிர அதிக அளவு வந்து மேலூர் பக்கம் இருக்குது. ஸோ என்னுடைய மாணவர் வந்து ஒரு வருட ஆராய்ச்சியின்படி ஒரு 194 தேவாங்க வந்து மதுரை மேலூர் பகுதியில் கணக்கிட்டுருக்காங்க. அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். அவருடைய முதுகலைப்பட்ட ஆராய்ச்சியுடைய ஒரு பகுதி அது. அதனால் மாணவர்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுல வந்து நல்லா யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் தகவல் பரிமாற்றமும் நல்லா பண்ணுறாங்க, டாக்குமெண்டேஷன் எல்லாம் பண்ணுறாங்க. மாணவர்கள் வந்து ஆராய்ச்சியில் ரொம்ப ஈடுபடுறது நல்ல விஷயம். ஏன்னா இந்த மாதிரி மாணவர்கள் போகிறதுன பக்கம்தான் எனது நம்ம மேலூரில் இவ்வளவு அதிக அளவு இருக்குது, அப்போ அந்த விலங்கினங்கள் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஐயூசின்னு சொல்லுவோம், இன்டர்நேஷ்னல் யூனிட் ஃபார் கன்சர்வேஷன் நேச்சர்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய கூற்றுப்படி தேவாங்க வந்து ரெட் லிஸ்ட்னு ஒன்று ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுபடி இது வந்து ஒரு என்டேஞ்சர்ட், அதாவது அழிவு நிலையில் இருக்கக்கூடிய உயிரினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ அழிவு நிலைன்னு சொல்லும்போது அவருடைய நம்பர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு அர்த்தம். இதோடைய பரவல் வந்து உலகம் முழுவதும் கிடையாது, தெற்காசியாவில் இருக்குது. அடுத்து நம்மளுடைய ஆராய்ச்சியின்படி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியின்படி நம்ம கிழக்கிந்திய மலைத்தொடர் அதில் வந்து இதோடைய நம்பர் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் அதிகமாக இருக்குது, அடுத்து மதுரை, அப்படியே இந்த பெல்ட்டு நம்ம போகணும் அப்படின்னா அப்படியே நம்ம ஸ்ரீலங்கா வரைக்கும் இதோடைய நம்பர் வந்து இருக்கிறதா கணக்கெடு சொல்லுது.
1: ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். இப்போ வந்து பல அச்சுறுத்தல்கள் வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதோடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது, ரெட் லிஸ்ட்டில் கூட பேர் வந்துருச்சுங்கிறீங்க. அப்போ இந்த தேவாங்கு இனங்களை நான் பாதுகாக்க தனி மனிதனாக நான் என்ன செய்ய முடியும்? ஏன்னா அது வந்து ஒரு இரவாடி விலங்கு, பகலில் பார்க்க முடியாது. அப்படிங்கிறப்ப என்னுடைய பங்களிப்பு பாதுகாப்புக்கு என்னவாக இருக்கும்?
0: உயிரின கருத்துப்படி இந்த தேவாங்கு வந்து

0: அதிகமாக வேட்டையாடப்படுகிறது. தேவாங்க பத்தி யாருக்கும் தெரியவும் தெரியாது. காரணம் என்னன்னா அதோடைய நம்பர் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன் வந்து நம்பர் குறையுதுன்னு பார்க்கும்போது அந்த தேவாங்கின் உடலில் ஒவ்வொரு பகுதியும் மருத்துவ குணமடையுது அப்படின்ற ஒரு நினப்பில் இந்த தேவாங்க வந்து வேட்டையாடப்படுகிறது. ஸோ இது வந்து தடுக்கப்படக்கூடிய விஷயம். அடுத்து வந்து சில மேலை நாடுகளில் இதை வந்து ஒரு செல்ல பிராணிகளாக வந்து இதை வளர்க்கக்கூடிய விஷயமே இருக்குது. ஸோ அப்போ இது எடுத்துகிட்டு போய் நிறையா விலைக்கு பெட் ட்ரேடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுலேயும் இன்வால்வ் ஆகியிருக்கிறது. அடுத்து வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ குரங்கு வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், ஊருக்குள்ளெல்லாம் வரும். ஆனால் இந்த தேவாங்க அந்த மாதிரி இருக்காது. ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய மலைக்காடுகளும் முற்புதற் காடுகள், ஸோ இந்த இடத்துல தான் வந்து இதோடைய நம்பர் வந்து இருக்கும். இப்போ நம்மளுடைய வாழ்வியல் முறை வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய ஊரெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு நம்ம ஊரை தள்ளி தள்ளி போய் கடைசி காடுகள் வரைக்கும் நம்ம ஊரை வந்து நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கோம். அப்போ கொண்டு போகும்போது நிறைய மரங்கள் வெட்டப்படுது. அதை வந்து அப்படியே ரியல் எஸ்டேட்ன்ற பேரில் வீடுகள் மனையாக மாறிக்கிட்டுருக்கு. அடுத்து வந்து தேவாங்களை கண்காணிக்கவும் பாதுகாக்கவும் வந்து காடுகளில் வசிக்கக்கூடிய மக்கள் அவங்க தான் இதுக்கு பாதுகாக்கிறதுக்கு வந்து முனைப்பாக இருக்கணும். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஸோ இந்த விலங்குகள்னால் நமக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து பயன் இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினம், அதை எப்படி பாதுகாக்கணும். காடுகள்னு சொல்லியாச்சா கட்டாயம் மரங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ மரங்கள் வெட்டப்படக்கூடிய சூழல் இருக்குது. அது வந்து முறையாக வெட்டப்படுறது இருக்குது, முறை இல்லாமல் அதை அனுமதி பெறாமல் வெட்டக்கூடியது. இப்படி மரங்கள் எல்லாம் வெட்டிக்கிட்டே இருந்தோன்னா இது மரத்தில் இருந்து வாழக்கூடிய உயிரினம். அப்போ வந்து இது எப்படி வந்து நம்பர் வந்து அதிகமாகும், இது ஒரு காரணம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறையா ஃபோர் லைன்லாம் நம்ம வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஃபோர் லைன் வந்து என்னென்னா காடுகளுக்கு இடையில போய்கிட்டு இருக்கு,
1: சாலை விரிவாக்கம்.
0: அப்போ இதோடைய மூமெண்ட் வந்து இரவில் இருக்கிறதுனால இரவில் வந்து நிறைய வாகனங்கள் போகக்கூடிய இது வேகமாக போய்கிட்டு இருக்கோம். காட்டுக்கு நடுவில் அந்த ரோடு இருக்குது. அப்போ அந்த உயிரினங்கள் வந்து இரவு நடமாட்டம். அப்போ அந்த ரோடை கடக்க முயற்சிக்கும் போது ரொம்ப வேகமாக இது வந்து மூவ் பண்ணாது, அப்போ மெதுவாக தான் போகும். அப்போ சாலை விபத்துகளாலையும் நிறையா அழிந்து கொண்டிருக்கிறது. அதை வந்து நம்ம ரோட் கில் அப்படின்னு சொல்லுவோம். அரசாங்கம் வந்து நிறையா சிக்னல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து அழிந்து வரக்கூடிய உயிரினம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ வந்து அது நடமாடக்கூடிய இடத்துல அறிவிப்பு பலகை கவனமாக செல்லவும் சொல்லிட்டு போடலாம். இது வந்து நம்ம கவர்மெண்ட்டு பண்ணக்கூடிய விஷயம். நம்ம நிறையா காரில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த காடுகளை கிராஸ் பண்ணும்போது நம்மளும் ஒரு விழிப்புணர்வோடு இங்கே மிருகங்கள் நடமாட்டம் இருக்குது, அப்போ அதுக்கு நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் வேகத்தை குறைச்சி நம்ம போனால் நமக்கு மட்டும் இல்லை இந்த தேவாங்க உயிரினங்களுக்கும் நல்லது. இயற்கை சூழல் அப்படின்னாலே அது மனிதன் மட்டும் இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதில் வந்து மரங்கள் இருக்கணும், அந்த மரத்தை நம்பி இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கணும், அந்த உயிரினங்கள்லாம் எல்லாமே இருக்கணும். எவ்வளோ ஏதோ ஒரு 10 உயிரினமோ ஒரு 5 உயிரினமோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல இயற்கை சூழல் கிடையாது. அடுத்ததாக நமக்கு அதுலேருந்து வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது, அது நமக்கு கிடைக்காம போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கானமி டெவலப்மெண்ட், அதுவும் மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நிறைய எக்கானமி டெவலப்மெண்ட் நமக்கு இருக்குது இன்டைரக்டாக. அப்போ பல்லுயிரியம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இயற்கை வந்து வாழ தகுந்த சூழல். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து உயிரினங்களே இல்லை, இப்போ கணக்கெடுப்புறோம், எதுக்காக கணக்கெடுக்கிறோன்னா கரெக்டான அளவில் அந்த எண்ணிக்கை இருக்கா. அப்போ அந்த எண்ணிக்கை இல்லைன்னு என்ன அர்த்தம், மிருகங்களுக்கே வாழ தகுந்த சூழல் இல்லைன்னா மனிதனுக்கு மட்டும் எப்படி அது வாழ தகுந்த சூழல் ஆகும்? நிச்சயமாக ஆகாது. ஆனால் என்ன பிரச்சனை இப்போ வந்துட்டுருக்கு, காலநிலை மாற்றம். திடீர்னு நம்ம என்ன சொல்கிறோம், இன்றைக்கி ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். திடீர்னு பார்த்தா மழை கண்டினியூஸாக பெஞ்சிட்டே இருக்குன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி காலநிலை மாற்றத்தினால இந்த பிரச்சனைகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தை நம்ம கவனமாக எடுத்துக்கல அப்படின்னா
1: ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கணும்னு இருக்கீங்க.
0: கட்டாயம்
1: சார், கண்டிப்பாக சார். இப்போ இந்த தேவாங்கோடைய இனப்பெருக்க காலம் அப்படின்னா என்ன? ஒரு இனப்பெருக்கத்துக்கு எத்தனை குட்டி அது இட முடியும்?
0: தேவாங்க பார்த்தீங்க அப்படின்னா பலதார மனம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது ஆண் மற்றும் பெண் ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட துணைகளை கட்டாயம் இருக்கும் தேவாங்க பொறுத்தவரையில். இதோடைய இனப்பெருக்க காலம் வந்து ஆண்டுக்கு இருமுறை நிகழ்கிறது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் முதல் ஜூன் வரை, அதுக்கப்புறம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. பெண் தேவாங்கு வந்து சராசரியாக ஒரு 5.5 மாதங்கள் வந்து கர்ப்பமாக இருக்கும். ஒரே நேரத்தில் ஒரு குட்டி ஈன்றெடுக்கும். ரெண்டு குட்டிகள் வர்றது கொஞ்சம் அசாதாரணம்.

0: இருக்கிறது. அடுத்து வந்து இதில் பிரசவங்களுக்கு இடையிலான இடைவெளி சராசரியாக வந்து 9 மாதங்கள் இதில் இருக்கும். இந்த சாம்பல் நிற தேவாங்கு வந்து பறக்கும்போது இளஞ்சிவப்பு நிறத்திலும் முடி இல்லாமையும் அது பறக்கக்கூடியது. பிறந்த முதல் 10 வாரங்களுக்கு வந்து தங்கள் தாய்மாரலை தான் முழுமையாக நம்பியிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இது குரங்கு மாதிரி இருக்கும். இப்போ குரங்கு வந்து குட்டிகள் வந்து தாயை வந்து நல்லா கெட்டியாக பிடிச்சிக்குது இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் தேவாங்கு குட்டிகள் வந்து அதோடைய தாயை வந்து இருக பிடிச்சிக்கும். 10 வாரம் வந்து ட்ரைனிங் பீரியடு மாதிரி அதுக்கு, அதுக்கப்புறம் தான் அதை வந்து விட்டுரும், அது தனியாக தன்னிச்சையாக வாழ போயிடும். ஸோ இது வந்து என்ன பண்ணுங்க, இரவாடிகள் வந்து நைட்டு குட்டியை கொஞ்சம் ஓரத்தில் வச்சுட்டு எப்படி நம்ம சாப்பிடணும், நம்மளுடைய இறையெல்லாம் என்ன அப்படின்றது வேட்டையாடக்கூடிய விஷயங்களை வந்து அது சொல்லி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. காலையில் வந்து அது வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆயிரும்.
1: ஒரு தேவாங்கு வந்து பல துணைகளோடு இருக்கும்னு இருக்கீங்க, அதே மாதிரி ஒரு குட்டி ஈன்று எடுத்த பிறகு தன்னுடைய குட்டியை வந்து 10 வாரத்திற்கு தன்னுடைய கண்காணிப்பில் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் தான் தனியாக விடும்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த தேவாங்கு இனம் வந்து கூட்டமாக சேர்ந்து வாழக்கூடிய இனமா இல்லை தனித்து வாழக்கூடிய இனமா?
0: தனித்துன்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, இப்போ குரங்குகள் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 to 50 குரங்கு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுதான் கூட்டமாக இருக்கிறது, மான் கூட்டம் அப்படிலாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்தளவுக்கு நம்பர் அதிகமாக இல்லாத ஒரு விஷயம்தான் இது. ஏன் அப்படின்னா இப்போ கூட்டமாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடச்சிரும். ஸோ 1 கிலோமீட்டருக்கு நம்ம இத்தனை தேவாங்க இருக்குதுன்னு நம்ம சொல்கிறது காரணமே என்னென்னா, அவருடைய நம்பர் வந்து குரங்குகள் கூட்டமாக இருக்கிற மாதிரி கிடையாது, 4-5 இருக்கலாம், மேக்ஸிமம் போனால் 10 தான் அது வந்து இருக்க முடியும், அதுக்கு மேலே அது வந்து இருக்கு. ஆனால் சேர்ந்து உட்காந்து இந்த குரங்குகள் மாதிரி மான்கள் மாதிரி இருக்கக்கூடிய சூழல் வந்து அதுக்கு இல்லை.
1: இப்போ குரங்கு மாதிரி தாவக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது சார். அப்படிங்கிறப்ப அதனுடைய உடல் தகவமைப்பு, அந்த காலுடைய பிடிப்பு தன்மை, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: இது வந்து என்ன அப்படின்னா, குரங்கு மாதிரி தாவும் அப்படின்றது கிடையாது. இது குரங்கு மாதிரி தாவாது, ஏன்னா இது வந்து ஒரு மெல்லிய தேகம். இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தலை மட்டும்தான் நல்ல பெருசாக இருக்கும், அதில் கண் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இதுதான் மரக்கிளைகளை பிடிக்கக்கூடிய அளவுக்கு தான் தாவாது, மரக்கிளைகளை பிடிச்சு பிடிச்சு நடக்கக்கூடியது தான். இந்த மாதிரி ஒரு தகவமைப்பு தான் இந்த தேவாங்கு இருக்குது. குரங்குகள் மாதிரி இதுக்கு வந்து வாழும் கிடையாது. ஸோ அது வாழை பிடிச்சி கூட அது தொங்கிகிட்டு இருக்கும் நம்ம குரங்குகள்லாம். இது வந்து அந்த மாதிரி கிடையாது. இன்னொன்று வந்து குரங்குகள் வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்கும், ஆனால் இது வந்து அந்த ஆக்டிவ்னஸ் கிடையாது. பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம ஏதாச்சும் ஒரு மிருகமோ ஏதாச்சும் முன்னாடி வந்து நின்றுச்சு, ஒரு அச்சுறுத்தல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன செய்யறதுன்னு ஒரு தகச்சு அப்படியே நிற்கத்தான் செய்யுமே ஒழிய ஓட முடியாது அதால், ஏன்னா அதோடைய நேச்சர் வந்து அந்த மாதிரி.
1: இதை பாதுகாக்க சரணாலயம் அப்படின்னு ஏதாவது இருக்குதா?
0: திண்டுக்கல், திருச்சி, மதுரை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதோடைய தேவாங்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகம்னு சொல்லிட்டு. ஸோ பல்வேறு காலமாக வந்து திண்டுக்கல்ல இந்த சைக்கான அமைப்பினர் வந்து இது எண்ணிக்கையை கால்குலேட் பண்ணி சரணாலயத்துக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. கடைசியாக கடவுரில் வந்து இதோடைய சரணாலயம், இது வந்து இந்தியாவினுடைய முதல் தேவாங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. கடவுரில் பார்த்தீங்க அப்படின்னா இது சரணாலயம் வந்து ஒரு 11,000 ஹெக்டேர் பரப்பளவு வந்து கொண்டிருக்கிறது. அதில் வந்து தேவாங்குடைய நம்பர் அதிகமாக பார்க்க முடியும். தேவாங்க நானும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கடவுர் சரணாலயத்துக்கு வந்து நீங்கள் போய் பார்க்க முடியும். அதுக்கு உண்டான பதிவு கட்டணம் இருக்குது. நீங்கள் அங்கே அந்த விலங்குகளை தொந்தரவு இல்லாமல் நீங்கள் அங்கே போய் பார்க்கறதுக்கு உண்டான வசதிகள் வந்து வனத்துறையும் செஞ்சுருக்காங்க.
1: சில பறவைகள் வந்து சிமிக்கைகள் கொடுக்கும் தன்னுடைய இனத்துக்கு, அது மாதிரி இந்த தேவாங்கு எப்படி சார் தன்னுடைய இதை வெளிப்படுத்தும் குரலோடைய அமைப்பு?
0: சமிக்ஷைன்னு சொல்லுவோம், தகவல் தொடர்புன்னு சொல்லலாம். அதாவது ஒரு மிருகத்திற்கும் அந்த அதை சார்ந்த இன்னொரு மிருகத்துக்கு எப்படி வந்து சிக்னலை பரிமாற்றிக்கிறது, ஏன்னா நம்மலாம் பேசி நம்ம பரிமாற்றிக்கிறோம். ஸோ இந்த தேவாங்கு பொறுத்தே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து குரல் ஒலி, அடுத்ததாக வாசனை. ஸோ இது ரெண்டை வச்சு தான் இது வந்து தகவல் தொடர்பு. ஸோ இது வந்து இனப்பெருக்க காலத்தில் தங்கள் குட்டிகளை பராமரிக்கிறவும் தங்கள் குழுவை வந்து வேட்டையாடுறது வந்து பாதுகாக்கவும் வந்து உரத்த குரலில் வந்து சத்தம் போடுது. இரவில் இலை தேடும்போது அது தங்கள் குட்டிகளை வந்து இலைகளையும் கிளைகளுக்கு இடையிலையும் மறைச்சி வச்சிடும், அதாவது எதிரிகள் வந்து பாதுகாக்கிறதுக்காக. அதை மாதிரி விடிகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குட்டிகள் வந்து தங்களுடைய இருப்பிடத்தை வந்து தாய்க்கு நினைவூட்டுறதுக்காக அதை வந்து சிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டை கொடுக்குமா, ஏன்னா தாய் படுக்க வச்சுருக்கோம். ஸோ காலையில் வந்து தாயை தேடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒலி எழுப்புறது. அதுவே வேட்டையாடுறவங்க அதிகம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க போகிற வரைக்கும் அந்த சத்தங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த சத்தத்தில் வந்து சரியாக பலன் அடிக்கலை அப்படின்னா அது வந்து என்ன ஆரம்பிச்சிடும் அப்படின்னா

உரும ஆரம்பிச்சிருமா. இந்த அனிமலுடைய கைகளை கீழே வந்து வாசனை, அதை சுரப்பிகள் மூலமாக வந்து ஒரு நாற்றம் எடுத்த வாசனைன்னு சொல்லலாம், அப்படி வந்து வெளியிடமா. அதே நேரத்தில் சம்டைம் வந்து பெண் லோரிஸை வந்து ரெண்டு ஆண் லோரிஸ், அதாவது இனப்பெருக்கத்துக்காக போட்டியிடுது அப்படின்னா, அப்பையும் வந்து பயங்கரமான சத்தத்தோடு. இது வந்து எல்லா உயிரினங்களும் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஒரு போட்டின்னு வரும்போது சத்தமாக இது பண்ணும். ஸோ இது வந்து விசில் அடித்து சத்தமாக வந்து பேசுமா. சப்போஸ் நம்ம பெண் லோரிஸ் வந்து தங்களுக்கு விருப்பம் இல்லைன்ற

0: என்ன சார்?
1: எங்களுடைய மாணவர்கள் வந்து மதுரை மாவட்டத்தில் வந்து மேலூர் பகுதியிலலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ண விளைவு நிறைய தேவாங்க இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இத்தனை தேவாங்க இருக்குது, ஏன்னா நிறைய பேருக்கு தேவாங்க என்னன்னு தெரியாமல் இருந்த விஷயம் இப்போ மதுரையில் தேவாங்க அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. ஸோ இதை வச்சு வந்து நம்ம மேலூர் பகுதியை சரணாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலூர் பகுதியில் இருக்கிற மக்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம இயற்கை ஆர்வலரும் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம், அங்கே மேலூர் பகுதியில் தேவாங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய உயிரினங்கள்லாம் இருக்குது. அடுத்து இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவில் நாங்கள் பார்த்த விஷயம், மேலூர் பகுதியில் நிறைய சாலை விபத்துகளில் வந்து இந்த தேவாங்க வந்து உயிரிழக்கக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம வந்து தடுக்கணும், அந்த சாலை விபத்துகளை அந்த தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வந்து எடுக்கணுன்றது நம்ம அரசாங்கம் அதை எடுத்து அதில் அறிவிப்பு பலகை மெதுவாக செல்லவும் விலங்குகளுடைய நடைபாதைன்னு சொல்லி போட்டிருந்தோன்னா ஸோ கட்டாயம் கொஞ்சம் குறைக்கக்கூடிய சூழல். எங்களுடைய சத்திரப்பட்டியில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கல்லூரியில் நாங்கள் வந்து காலேஜுக்குள்ளே நான் வந்து போர்டு வச்சுருக்கோம். ஸோ மாணவர்களுக்கு தெரியணுன்றதுக்காக இது வந்து தேவாங்கள் இருக்கக்கூடிய பகுதி, நீங்கள் வந்து பாதுகாப்போடு நடங்க அப்படின்றத மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அது நடைமுறை, இது வந்து ஆராய்ச்சியின் விளைவாக வந்தக்கூடிய விஷயம்.
0: ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். தேவாங்கனா என்ன, எந்த வகை நம்ம பகுதியில் இருக்குது, அதனுடைய உணவு முறைகள் என்ன, வாழ்க்கை முறை என்ன, இனப்பெருக்க காலம் என்ன, அரிய வகை உயிரினமான இந்த தேவாங்கு அரிதாகி வரக்கூடிய காரணம் என்ன, அதை பாதுகாக்க தனி மனிதனாக நாம் என்ன செய்யணும், நீங்கள் மேற்கொண்ட ஆய்வுகள் என்ன, அதனுடைய தீர்வுகள் என்ன அப்படின்னு பல தகவல்களை எடுத்து சொன்னீங்க. உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவ கருத்துக்களை எடுத்து சொன்னமைக்கு மிக்க நன்றி சார்.
1: ரொம்ப நன்றி. வானொலி நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
2: நேயர்கள் இதுவரை அரிய வகை உயிரினம் தேவாங்கு நேர்முகம் கேட்டோம். பங்கேற்றார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள். உடன் உரையாடினார் ஏ விக்னேஷ். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் நேரம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்கிறது நட்சத்திர நாதங்கள். என்றென்றும் கேட்க விரும்பும் பாடல்களாக நட்சத்திர நாதங்கள்.
2: பாட்டு பாடவா, பாட்டு கேட்டவா,

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1869 கிலோ ஹெட்ஸில் உங்களின் இரவு பொழுதை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது நட்சத்திர நாதங்கள். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து.

0: நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
1: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
0: நீங்க செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா, என்னவா?
0: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
1: ஆத்தி, 1,00,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
0: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1,00,000 ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
0: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
0: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடி ஆத்தே,

0: ரூபாய்க்கு நான் எங்க போக, என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்று பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்ல தாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: இடைவிடாத ராகங்களாய் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1169 கிலோஹெர்ட்ஸில் நட்சத்திர நாதங்கள்.

0: கண்ணமாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: இரவு கானங்களாய் வளம் வந்த நட்சத்திர நாதங்கள் இனிதே நிறைவு பெற்றது. நேரம் இரவு 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாளை வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் நாளை காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பூபாலன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. இதில் ஆடு கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சோலைசேரி விவசாயி என் அசோக் குமார் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள், 7 மணிக்கு அறிவோம் 1000, 7:10 மதுர தென்றல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 நலமாய் வாழ கோடைக்கால சர்ம பராமரிப்பு முறைகள் குறித்து தோல்நோய் சிறப்பு மருத்துவர் பத்மாவதி அவர்கள் தரும் ஆலோசனைகளின் நிறைவு பகுதி கேட்கலாம். நாளை காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 மதுர தென்றல், 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு சித்திரம் பங்கேற்போர் வானொலி நேயர்கள். தூத்துக்குடி வானொலி நிலையத்திலிருந்து கேட்கலாம். 9 மணிக்கு அரங்கிசை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 மதுர தின்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 12:05 ஆங்கிலத்து செய்திகள் சென்னை அஞ்சலாக, ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை சித்தூர் ஜி வெங்கடேஷன்

புல்லாங்குழல் இசை ஸ்வரராக சங்கராபரணம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. நாளை பகல் 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தின் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி. வாங்க பேசலாம் பெண்களுக்கான யோகா பயிற்சிகள். இதில் யோகா பயிற்றுனர் சீதாலட்சுமி அவர்களோட நேர்முகம், உடன் உரையாடுபவர் சோபனா. இந்நாளின் சிறப்பு தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் பகுதியில் பாதாம் பிசின் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து உங்களுக்காக பகுதியில் அடுத்து என்ன படிக்கலாம், இதில் தனியார் மகளிர் கல்லூரியின் கணிதத்துறை துணை பேராசிரியர் எம் இவாஞ்சலின் பிரதிபா அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல்கள், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுர தென்றல், 2:40 விளையாட்டு அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3:00 ஒளிபரப்பு நிறைவு பெறும். தொடர்ந்து நாளை மாலை 5:27 குரலமுதம் 268, 5:30 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 6:00 நிகழ்ச்சி நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்கள், இதில் அந்த 7 நாட்கள் திரைப்படத்துடைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுர தென்றல், 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் சபரீஷ். நாளை இரவு 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் உணவே மருந்து குறித்து மதுரை சமுதாய கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உணவு மற்றும் சத்தியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஜி ஹேமலதா அவர்களோட நேர்முகம் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மதுர தென்றல், 8:30 இது நம்ம ஏரியா, மலை வேண்டி பாடிய மண் உரை வழங்குகிறார் மாணவி பவிஷ்ணா. தொடர்ந்து கவிதை தொகுப்பு வழங்குகிறார் சி சுமதி காளிதாசன். 7:45 மதுர தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:30 அரங்கிசை, பத்மஜா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாடல், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை, ஸ்ரீகணேஷ் அவர்களின் மிருதங்கம் இசை கேட்கலாம். 10:45 நட்சத்திர நாதங்கள் கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 நாளைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டீர்கள். நாளை விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்து நிகழ்ச்சியும் நேரமுமாய்

நேரம் இரவு 11:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. இனி மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.